முதலாக நான் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேயர்கள் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க இல்ல, அதுதான் உண்மை. அதாவது அதோட பாத்தீங்கன்னா, எந்த நிகழ்ச்சியில இருந்தாலும் சரி, அந்த அன்பு மாதிரம் வந்து அடுத்தடுத்து இருந்து கொண்டேதான் இருக்குது. ஒரு சில நேயர்கள்லாம் பார்க்கும்போது, அக்கா நான் உங்களோட அந்த ஷோல பாத்தேக்கா, அந்த ஷோல நீங்க ரொம்ப நாள் இல்ல, இந்த ஷோல இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் உங்களுக்காக பேசணும், உங்களோட பேசணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வச்சுட்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்படியே அவங்களோட பேசுறதுக்காக கால் பண்ணிக்கா அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு மற்ற மகிழ்ச்சி அடடா, இப்படியும் சொந்தங்கள் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு என்ன அறியாம நிறைய புன்னகைகள் அப்படியே வரக்கூடியதா இருந்துச்சு. இந்த காலை நேரத்துல அப்படியான வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனவே சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நன்றியை மனதார நான் சொல்லிக்கொள்றேன். நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களுமே மேலும் மேல போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நேயர்களோட ஆதரவு வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். அந்த வகையில வசந்தம் சொந்தங்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ரசிகள் பட்டாளங்களே சேர்த்து வைத்திருக்கிறது இந்த வசந்தம் எஃப்எம். சோ அதுல நானும் ஒரு பங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நேரத்துல சொந்தங்களையும் நாங்க சந்தோஷமா இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வெளி செல்வராம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்று நாள் நல்ல பல சுபகாரிய ஈடுபட இன்று அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வத்திலிருந்து ஐயக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பின்தணியிலிருந்து ராசையா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சுமோதரை வகத்தோட்டம் சின்னைய மகாதேவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. போ எஸ்டேட் ஹப்புத்திலிருந்து சண்முகராஜா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திலிருந்து ரெய்னாஸ் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு பாரா எஸ்டேட்டில் சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் மக்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நாவல்பிடிந்த ஸ்ரீநிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பருத்துறையில இருந்து துஷ்யந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பகவந்தலாவில் இருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தம்புள்ளை புஷ்பரசம் மற்றும் எச்என் பிரிவை சேர்ந்த கோபிநாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றுதான் தன்னுடைய அன்பு மனைவி கலா 38வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு கிணவர் கோபிநாத் மற்றும் மகள் ஷோபா, உற்ற உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவ தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவடியிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இன்று நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெதமூலையிலிருந்து கவிஷ்கர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. விஓயிலிருந்து மலர் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவிக்கலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக கிணிக்கு தன கோல் போன்ற குரு வந்திருக்கிறாரு. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோட கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து ஸ்டீபன் வந்திருக்கிறாரு. இனி காலை நேர வணக்கம் சிவானி, டிக்கோயா, தரவாலை, மீட்பிரிவு, நேசரியிலும் துரைராஜ் இருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாசினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு திமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் மக்கள், இனியும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க சொல்லி பால சசிகலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதி செந்திரநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மதியம் வந்திருக்கிறாங்க, வெதமூலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களோட வட்டவலையில் லொனக் பார்த்தீபன் வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மாத்திர இந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளவத்தை சேர்ந்த அகஸ்டுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவரை அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். இன்றும் அன்புடன் முனரகலை, கும்பகன், தனலட்சுமி, அழகு சுந்தரம் ஐயர், ராஜலட்சுமி அம்மா, அதே போல பாதுகை சின்ன தம்பி பூமிகா, வசந்தகுமார், அதே போல
ராசமாணிக்கம் ராஜேந்திரன் குணசீலன் அனைவரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு டுபாயில இருந்து மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக யஷ்வத் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பெரிய கலர் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஸ்ரீகாந்தி வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு பண்குடாவிலிருந்து அலுசுதரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் யட்டியந்தோடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுமதி மற்றும் மணிக்கவும் அன்பு மனைவி சுந்தரி மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமாறன் கண்ணியம்மா சூட்டி கோபால் ரவிச்சந்திரன் கந்தசாமி அதே போல குமாரி டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் எட்டியந்தோட்டி சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட மும்தாஷ் பேகம் ஜெமிலா சாந்தி அஸ்வினி அதே போல கிரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகே சின்னத்தம்பி ஆகிய நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டு சின்னையா மகாதேவன் வகத்தோட்டம் சுமோதரந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட பன்விலையிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமா இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 5001 போல 0112 5001 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடுறது கண்ணால் பேசவா திரைப்படத்துக்காக.

நிகழ்ச்சியோடு இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பகவந்தராவை கேம்பெயின்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மனைவி மோகன ராமேஸ்வரி மற்றும் பபிஷாலினி, சஸ்விதன், இளம்வதனி, அம்மா சந்திரமலர், அதே போல அப்பா செலத்துறை ஆகியோருக்காக நீங்க பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் நல்ல பல சுபகர ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தெல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. உமாச்சந்தன் வந்திருக்கிறாங்க, இங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில விடயங்களை அவங்க பகிர்ந்திருந்தாங்க, ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். அதே போல லாஸ்டர் வந்திருந்தாங்க, இதழ்கு ஸ்கில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களாம். அன்பு மனைவி டயானா, மகன்மார்களான பிலிப்ராஜ், அதே போல இஷான் போல், கிஷான் போல், அதே போல மகள் கிரேஷி, டீனா, அதே போல சூரியகுமார் குடும்பத்தினர், பாலா குடும்பத்தினர், கணேஷ் குடும்பத்தினர் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பட்டங்களின் சந்தியா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ருவான் வழியிலிருந்து மகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மேரி நாவலப்பட்டிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை பணாமத்திலிருந்து புதிய மலர் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஐஸ்வனி, அன்பான காலை நேர வணக்கம். சண்முக ராஜா வந்திருக்கிறாங்க, பள்ளிதின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நல்லமா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு லண்டன்ல இருந்து குமுதராஜா வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குமுதராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க? இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் பாஸ் தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்தகொள்ள நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம் இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மோருகேஸ், தேகல, வட்டவழிந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கடுவலையில் இருந்து மனு வந்திருக்கிறாங்க. இதேவேளை பண்டார் வழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க, வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா ஆகியோருக்காக பாடல்
சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வெதமூலிருந்து கஜன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்து இருக்கிறாங்க. அதே போல தர்ணிகளு லோவர் டிவிஷன்ல இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் லக்ஷரா, சாஷினி, ஷான், அபி, டுபிதா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமே அன்பான காலை நேர வணக்கங்களோடு பிரசன்னா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி நீங்களும் இது வசந்த காற்றலில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோட படியல் நிகழ்ச்சி.

வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடத்தின் நிகழ்ச்சியோட அடுத்த மணித்தேர்த்துகளையும் வந்திருக்கிறோம். நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆய்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்கோடு வடியல் நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக நீங்கள் முடிந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேற்பத்துங்கள் 0317-5005001, அதே போல 0317-5111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபமுடைய உத்தியோகபூர்வமான முகுரன் விளையாடிந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். திருக்கோயில்புரம் விநாயகபுரத்தில் இருந்து சுஜிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய தினம் தன்னுடைய அன்பு மனைவி மற்றும் மனைவியினுடைய தாயார் அன்பு மாமி இருவரும் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா. மனைவியுடைய பெயர் வந்து சசிவதனி, 52வது பிறந்த நாளையும், மாமி அம்பிகாவதி 75வது பிறந்த நாளையும் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா. சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்த மேகம் சார்பாக சசிவதனி மற்றும் அம்பிகாவதனி ஆகியோருக்காக பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல ராஜேஷ் கண்ணா சந்தோஷ் பூக்கடை வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாரு. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கோபம் வந்திருக்கிறாங்க. ஹட்டன் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக திஸ் மகாராமிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. இதேவேளை பருத்தூரிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாடல் திருக்கலாம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேதமுலையிலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா, உறவுகள் யாவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சுப்பையா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சிவானிமா வணக்கம். கந்தப்பிள்ளை ஜோன் சித்ரன் வந்திருக்கிறாங்க. மனைவி மல்லிகாவுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான இனிய காலை நேர வணக்கம் சிவானி அக்கா, உங்களுக்கும் விடியல் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்க. நானும் சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வேதுவலையிலிருந்து சீனன் கோட்டை ரேம்சான் ரெந்தாஸ் வந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தர்ணிகளை ஸ்ரீ வாணி விலா சைவ உணவகத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக யோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி கௌரி, மகள்மார்களான கமதாஸ்ரீ, அமிர்தாஸ்ரீ, அதே போல தன்வியாஸ்ரீ, அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை இனிய காலை நேர வணக்கம் அம்மா, நான் தர்ணிகளை நூறிலிருந்து தேவி, கிருஷ்ணா மகள் சிந்துஜா, அதே போல லக்ஷிகா, தனுஜா, அதே போல சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம், நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்ளுமே. இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானுயா அருணசுந்தன் வந்திருக்கிறாங்க. அதே போல செங்கடிந்து சக்கல சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் யாழ்ப்பாணம் ஸ்மைல் வந்திருக்கிறாங்க. மனைவி நதீரா, தம்பி இன்ஷப், மகன் அல்தாப் மற்றும் KKS ரோட் விக்னா ஹோட்டல்ல வேலை செய்யும் சுந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை தொண்டை மாணவர் செல்வ சன்னிதி சுதன் வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் காலை 6 மணி கடந்து 11 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்து தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் செலவு, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் பணிவு, கடகம் முயற்சி, சிம்மம் சிந்தனை, கன்னி கவலை, துலாம் யோகம், விருச்சிகம் ஏமாற்றம், தனுசு மேன்மை, மகரம் அன்பு, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் அமைதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் செலவு, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் பணிவு, கடகம் முயற்சி, சிம்மம் சிந்தனை, கன்னி கவலை, துலாம் யோகம், விருச்சிகம் ஏமாற்றம், தனுசு மேன்மை, மகரம் அன்பு, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் அமைதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கனிவான காலை நேரு வணக்கம் சிவானி அப்படின்னு சொல்லி பசரையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரு வணக்கம் அக்கா, மதுக்கமையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஷியாமா வந்திருக்கிறாங்க. விடியல் நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேரு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக புதுச்சேரி கோவிந்தன் பேட்டிலிருந்து வீரமணிபாலன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேரு வணக்கம் கொண்டு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வாழை சென்னையில இருந்து அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா திருமாலனுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேரு வணக்கங்களோடு வேறப்பீட்டில இருந்து யோகராஜா வந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரு வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேரு வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். கிண்ணியா குறிஞ்ச கிணில இருந்து ரியாசா ராய்ஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல ஃபைனாஸ் மற்றும் அஜாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இது வெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு வஸ்டன் ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இதில் கஸ்கிழந்த சூரியகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒழிக்கவிருக்கும் பாடலை தொண்டு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இந்த அதிகாலையை இனிமையாக்கிய அனைவருக்கும் அனுமான நன்றிகள். இன்று முழுவதும் உங்கள் முகத்தில் புன்னகையும் மனத்தில் நிம்மதியும் வாழ்க்கையில் வெற்றியும் நிரம்பட்டும் என்று சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நாகனும் பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சிகள் நீங்கள் வாசனா மெஃபமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பினா ஜெய் சிவானே. நன்றி சொந்தங்களே.
1: கிளைகள் அன்பு கதை எழுதும் ஆவணித் திருவிழா.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் நாம் சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகளிடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நீதிபதிகளுடைய இந்த வயது நீடிப்பு தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து நேற்று தினம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனவே நீதியமைச்சின் ஊடாக அத்துறவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதுகுறித்தான அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல இந்த நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி 200க்கும் அதிகமான நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிஐடி 4 குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தரப்பிலிருந்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சம்பவத்தின் ஊடாக சூழ்ச்சி இடம்பெற்றிருப்பதான ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே அப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருந்தால் அந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தியவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி உள்ளிட்ட பலருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல இந்த எதிர்க்கட்சியில் ஒன்றிணைந்து புதிய கூட்டு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள், அதற்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது குறித்தான விடயங்களை மையப்படுத்தி இன்று தினம் அமைச்சர் கருத்துக்களை முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நேற்று முக்கிய பிரமுகர் அவருக்கு விசேட பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தில் இன்று தினம் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் அரசாங்கம் மற்றும் ஒரு வேலைத்திருத்தத்தை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் 882 பாலங்களை புனரமைக்கும் பணியை ஆரம்பித்திருக்கிறது. அது தொடர்பான வேலைத்திட்டங்கள் நாடாளாவியில் ஆரம்பிக்கப்பட்ட விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல அதனை தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்தி வந்திருக்கின்றன. டெங்கு தொடர்பான விவகாரங்கள், அதேபோல நீதிமன்ற விடயங்களை அடிப்படையாக செய்திகளிட பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் பத்திரிகையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. வினிசுரு விஸ்ராம் வயச அமாத்தியாங்ஷியின் வார்த்தாபா கெந்தவாய் கேபினட் வினித் கதாபாட்ட மாஸ்டர் புறப்பாடு உள்ளிட்ட பனா கெந்தவிம் ஆவே திஸ் துணாய் கேபினட் பிரகாஷகியா என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றுவது காரணம். எனவே நீதிபதிகளுடைய ஓய்வு வயது தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி அமைச்சு அறிக்கையொன்றை அமைச்சிடமிருந்து அறிக்கை கோரப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்தில் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. நீதவான் நீதிமன்ற வெற்றிடத்துக்கு 50 பேருக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போதிலும் 33 விண்ணப்பங்களை கிடைக்கப்பெற்றதாக அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வினிசுரு வயச திக்கிரிமே ரஜே தவமாத் அத்தியன கரணவா என்பதாக இன்றைய திவயின பத்திரிகையிலும் அதுரமான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதற்கான நாட்டில் தற்போது இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறியிருக்க அது குறித்து நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் மற்றும் இணைய பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு நீதிபதிகளின் ஓய்வு காலத்தை நீடித்தல், நீதியமைச்சின் அறிக்கை அடிப்படையில் இறுதி தீர்மானம், நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட வழக்குகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதாக அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையின் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதேபோல ஓய்வு பெறும் வயதில் நீடிப்பு முயற்சியை எதிர்க்கிறோம் என்பதாக நீதிச்சபை ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாகவும் இன்னும் ஒரு தகவலும் இன்ற தினம் வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்ற தினம் அதுரமான விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் தெரிவித்திருக்கின்றார். நீதியமைச்சினால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகள் மற்றும் தகவல்களை கவனத்தில் கொண்டே எதிர்கால நடவடிக்கைகள் முன்னெடுக்க அமைச்சரவை தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றகையில், விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டது, இதன் போது பல விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன. நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பில் உயர்நீதிமன்றம் முதல் நீதவான் நீதிமன்றம் வரை பல வருடங்களாக வழக்குகள் குவிந்திருக்கின்றன. மறுபுறம் நீதிபதிகளுக்கு அந்த வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வதற்கான தேவை காணப்பட்டாலும் அவர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன. நீதிமன்றங்கள் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமானால் இந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது முக்கியமாகும். அதேபோன்று சில நீதிமன்றங்கள் கொழும்பை கேந்திரமாக கொண்டு செயல்படுவதால் அதிலும் சிக்கல்கள் காணப்படுகின்றன. 2020 20வது திருத்தத்தின் ஊடாக உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 11-17 அதிகரிக்கப்பட்டது. இதனால் மேன்முறை நீதிமன்ற நீதிபதி தொடர்பான விடயங்களில் இப்போது பிரச்சனைகள் காணப்படுவதாக நேற்று தினம் அவர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது காலம். எனவே மேன்முறை நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையை 12 20 அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இத்தகைய பின்னணியில் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை கவனத்தில் கொண்டு நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு 50 நியமிப்பதற்கு முயன்ற போதும் 33 நியமிக்க முடிந்திருக்கிறது. அத்துறவில் அரசாங்கம் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது. இவ்விடயங்களை அறிக்கையிடுவதற்கு பொறுப்பை நீதி அமைச்சரவை ஒப்படைத்திருக்கிறது. அந்த வகையில் நீதி அமைச்சர் அமைச்சு சமர்ப்பிக்கும் அறிக்கையை கவனத்தில் கொண்டே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மேலும் பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். இன்று தினம் தினகரன் பத்திரிகை வெளியாகின்ற செய்தி, முக்கிய பிரமுகர் எவருக்கும் விசேட பாதுகாப்பு எதுவும் வழங்கப்படவில்லை, அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட 11 முக்கிய பிரமுகர்களுக்கு எவ்வித விசேட பிரமுகர் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பிட்ட நபர்கள் எவருக்கும் எவ்வித விசேட பிரமுகர் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். 11 முக்கிய பிரமுகர்களுக்கு விசேட பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சிலருக்கு விசேட பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கடந்த சில தினங்களாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த பட்டியலில் அசோக் ரன்வல்ல, முகமது ரிஸ்வி சாலிம், சரத்குமார், அஜித் சாந்த், ருவான் விஜயவீர, திலங்கயு கமகே, சுனில் பியவில, தினேஷ் ஹேமந்தம், ரஞ்சித் மது பண்டார, எச் ஏ தர்மசேன மற்றும் கலகொடாத்தே ஞானசார தேர்வு உட்பட 11 நுழைகிறதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுதொடர்பில் நேற்று தெரிவித்த அமைச்சர், விசேட பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரினால் இந்த பிரமுகர் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அதற்கமைய குறிப்பிடப்பட்ட நபர்கள் எவருக்கும் எவ்வித விசேட பிரமுகர் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மேலும் பல விடயங்கள் தொடர்பில் நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகின்ற செய்தி, குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட ரீதியில் நடவடிக்கை, 200 வாக்குமூலம் அரசாங்கம் தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் ஏனைய பத்திரிகையிலும் முக்கியமான முதல் பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் இந்த விடயங்கள் தொடர்பாக அமைச்சரிடம் கேள்வி எழுப்பும்போதுதான் அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுரவாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொடூர மோதல் சம்பவம் தொடர்பாக கைதிகள், சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீசார் உட்பட சுமார் 200 வாக்குமூலங்கள் பெறப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது இனங்காணப்பட்டு
நீதிமன்றில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கப்படுவதாகவும் இதனால் மூவர் உயிரிழந்திருப்பதாகவும் பரவப்படும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் திட்டவட்டமாக மறுக்கிறது. சர்வதேச அரங்கில் நாட்டின் நட்பெயரை கெடுப்பதற்காக சில குழுக்களினால் திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்திகளே இவை. நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்த கைதி ஒருவரின் மரணத்தை கூட இந்த சம்பவத்தோடு இணைத்து தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 7 விசேட குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இதன்போதே கைதிகள், சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் உட்பட சுமார் 200 பேரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பவத்தின் போது சிசிடிவி கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அவற்றின் டிவிஆர் சாதனங்களின் தரவுகள் மூலம் விசாரணைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளன. அத்துடன் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள மூவர் அடங்கிய விசேட குழுவின் விசாரணை அறிக்கை இன்னும் சில தினங்களில் கையளிக்கப்பட உள்ளது. இங்கு உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சில கைதிகள் மீதும் மிகவும் மோசமான முறையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள சதி மற்றும் இந்த வலைப்பின்னல் வேறு எந்த பகுதிகளுக்கு பரவியுள்ளது என்பது குறித்தும் குற்றப்புலனாய்வு பிரிவு குழுக்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன. கடந்த சில மாதங்களாக நாடு தலைவர் இறுதியில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் காரணமாக சிறைச்சாலைகளின் கைதிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நாங்கள் 2024 ஆண்டில் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது சிறைச்சாலைகளில் சுமார் 28,000 கைதிகளே இருந்தனர். ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை மேலும் 14,000 அதிகரித்து சிறைச்சாலைகளில் பெரும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை குறைப்பதற்கும் கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் தேவையான கொள்கை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் இந்த விவகாரம் தொடர்பாகவும் பதில் வழங்கியிருக்கிறார். அதேபோல இந்த நீர்கொழும்பு விவகாரம் தொடர்பாக இன்னும் பல செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று முன்தினமும் உயர்ந்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று தினம் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகியிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது கவனம் செலுத்தி வருகிறோம். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்திருந்தோம். அதேபோல் அது தொடர்பான இன்னும் மேலும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகை வெளியாகியிருக்கின்ற செய்தி, மிகவும் ரெதவியான்கின் பாரக தவத் நியாமக திகாக் மருட்ட மரண கணன நகி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சிறைச்சாலை அதிகாரிகள் உயர்ந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 அதிகாரிகள் நேற்று காலையும் நேற்று முன்தினம் இரவும் உயிரிழந்திருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் எண்ணிக்கை 10 அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே 23 சிறை கைதிகள் உயர்ந்த நிலையில் மொத்தமாக இப்போது இந்த சிறைச்சாலை சம்பவத்தின் ஊடாக 33 மரணங்கள் பதிவாகியிருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அதுரமான செய்தியினை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் 33 அதிகமானோர் காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் அதில் 2 உயிரிழந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல இன்றைய தினம் மற்றொரு தகவலும் அந்த நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய லாங்கா தீப பத்திரிகையில் தேபல ஹானிய விமர்சன உசாவியட்டை எதிரிப்பத் கரண்ண என்பதாக இன்று தினம் லங்கா தீபத்துக்கு தலைப்பெற்றுவதற்கான மிகவும் இறகரை சித்திய என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான இந்த சொத்து சேதங்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை காணலாம். அதே செய்தி இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல்கள், இடமாற்றப்பட்ட கைதிகளையும் விசாரணை நடத்த நீதிமன்ற அனுமதி கோருகிறது சிஐடி, கைதிகளை தொடர்ந்தே விசேட அதிரடிப்படையும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நீதிமன்றில் தெரிவிப்பு என்பதாக இன்று தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களில் ஆயுத கிடங்கை உடைத்த கைதிகள் அங்கிருந்த துப்பாக்கிகளை அபகரித்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாலேயே விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேவேளை சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்டுள்ள சோதனை நடவடிக்கையின் போது T56 ரக தோட்டாக்களும் 9 mm ரக தோட்டாக்கள் உட்பட மொத்தம் 271 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேற்படி சம்பவம் தொடர்பில் 40 அதிகாரிகளை கொண்ட 3 விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் பெயர்களை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அந்த அதிகாரிகள் மேலும் நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் சேதமடைந்த சொத்துக்களின் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் மதிப்பீட்டு திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் சிறைச்சாலையின் சிசிடிவி அமைப்பை நிறுவிய ராணுவத்தின் சம்பந்தப்பட்ட பிரிவிடமிருந்து இணையத்தில் பதிவாகியுள்ள கண்காணிப்பு காட்சிகளை பெற்றுத்தருவதற்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் இங்கே கோரிக்கை முன்வைக்கப்பட்ட விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த அந்த அதிகாரிகளுக்கு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்து அந்த அதிகாரிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அடையாளம் காணப்படும் அனைத்து சந்தேக நபர்களுக்கும் கொலை, துப்பாக்கி ஆயுத சட்டம், பொது சொத்து சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகள் 10 21 கைதிகளும் உயர்ந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 287 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேற்படி தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகளிடமிருந்தும் வாக்குமூலம் பெற வேண்டியிருப்பதால் தற்போது நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த கைதிகளை விசாரணைக்காக முன்னிலைப்படுத்த தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடுமாறும் அந்த அதிகாரிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார்கள். இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீர்கொழும்பு பிரதான நீதவான் ஷீல

ஜோவானி பெரேரா சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திற்கு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 200 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த் ஜாயதீஸ் அவர்களும் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சிறைச்சாலை சம்பவம் தொடர்பான விடயங்கள் இப்போது சிஐடியினால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. அவர்கள் இப்போது நீதிமன்றத்துக்கும் அறிக்கையை சமர்ப்பிக்கப் போகிறார்கள். நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னெடுத்துள்ள விடயங்கள் தொடர்பாக விளக்க அறிக்கை ஒன்றையும் முன்வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போதுதான் இப்போது அமைச்சரவை பேச்சாளரும் இத்தொடர்பான விடயங்களை நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும் அதில் பின்புலங்கள் ஏதும் இருந்தால் சூழ்ச்சிகள் ஏதும் இருந்தால் அது குறித்தும் நாங்கள் விசாரணை செய்ய தயாராக இருப்பதாகவும் அதற்கு நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் நளீந்த் ஜாயதீஸ் அவர்களும் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இன்று தினம் பத்திரிகையில் வெளிவந்த நீர்கொழும்பு சம்பவங்கள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் மேலும் பல விடயங்களும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த் ஜாயதீஸ் அவரிடம் கேள்வியாக கேட்கப்பட்டது. இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். புதிய கூட்டுக்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எதிர்க்கட்சியினரை ஒன்றிணைத்து வழிநடத்துவது எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பு, அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிய கூட்டு தொடர்பாக விடயத்தை மையப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விவரம் தொடர்பாக நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் எழுப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நாட்டில் தமிழ் முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை கொண்ட 6 பிரதான அரசியல் கட்சிகள் உடன்பாடுகளை எட்டியுள்ளமை மற்றும் எதிர்க்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் என்பன அரசாங்கத்தின் பலவீனத்தால் உருவானவை அல்ல, எதிர்க்கட்சியினரை ஒன்றிணைத்து வழிநடத்துவது எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பாகும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த ஒன்றிணைவின் பின்னணியில் அரசாங்கம் இருப்பதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நாம் முழுமையாக நிராகரிக்கிறோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியில் உள்ளவர்களை ஒன்றிணைத்து பயணிக்க முடியாமல் வெவ்வேறு பெயர்களில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஊடகவியலால் சந்திப்புகளை நடத்துவது குறித்து எங்களிடம் கேள்வி எழுப்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை, ஆளும் கட்சியிலோ அல்லது எமது தரப்பிலோ ஏதேனும் பிளவுகள் ஏற்பட்டிருந்தால் அது குறித்து எங்களிடம் கேள்வி எழுப்புவது நியாயமானது. பாராளுமன்றத்தில் எமக்கு 159 உறுப்பினர்களோடு கூடிய பலமான பெரும்பான்மை பலம் இருக்கிறது, அதனை கொண்டு நாம் எமது பணிகளை சரியாக முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் எதிர்க்கட்சியில் உள்ளவர்களை ஒன்றாக தக்க வைத்துக் கொண்டு அவர்களை வழிநடத்துவது எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பாகும், அவரோடு இணைந்து செயல்பட முடியாமல் தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு மேலும் மேலும் பிரிந்து செல்கிறார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. அது அவர்களின் உள்வீட்டு பிரச்சனையாகும். தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் தீர்வு வழங்காது என்றோம், அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை உருவாகியதன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் இவ்வாறு ஒன்றினார்கள் என்றும் கூறுவது முற்றிலும் தவறான கருத்து என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நளீந்த் ஜாயதீஸ் அவர்கள் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 அரசியல் கட்சிகள் ஒன்றாக இணைந்ததுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனவே அது எதிர்க்கட்சி பார்க்க வேண்டிய விவகாரம், எனவே எதிர்க்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்குரியது, எனவே அது தொடர்பான விடயங்களை எங்கள் மீது சுமத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளீந்த் ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல இந்த விவகாரத்தை மையப்படுத்தி நேற்று தினம் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதான செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டணியில் குற்றவாளிகள், நாளை கம்பி என்னும் நிலை வரும் என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது
விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த தினகரன் பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்படுகிறது. எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கத்தை எவராலும் வீழ்த்த முடியாது, தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் கூட்டு சாம்பார் நிலைக்காது என்பதாக அவர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினகரன் மற்றும் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடுகின்றன. எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழா நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போதும் அங்கு வருகை தந்த அமைச்சரிடம் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் புதிய கூட்டு தொடர்பில் கேட்டபோதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை என்பது மக்களுக்கு தெரிந்த விடயம். இந்த கூட்டணி குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக இந்த நாட்டின் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக, மோசடிகளை ஒழிப்பதற்காக, திருடர்களை பிடிப்பதற்காக இது போன்ற நல்ல வேலைகளை செய்வதற்கான கூட்டணியா, அல்லது திருடர்களை பாதுகாப்பதற்கும் வஞ்சகர்களை பாதுகாப்பதற்கும் ஊழல் மோசடிகளை செய்பவர்களை பாதுகாப்பதற்கான கூட்டணியா என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த கூட்டணியில் கூடியிருக்கின்ற தமிழ் கட்சிகள் என்றாலும் சரி, முஸ்லிம் கட்சிகள் என்றாலும் சரி, அவர்களுடைய பட்டியலை திறந்து பாருங்கள். அனைவரும் குற்றவாளிகள். அனைவருமே இன்றைக்கு தங்களுடைய கடந்த கால வரலாற்றின் ஊடாக குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள்தான். நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்றவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கிறவர்களுக்கு நாளை கம்பி என்பதை தவிர்க்க முடியாதாகிவிடும். அதனால் சிறைக்கு செல்வதற்கு முதல் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கிற முயற்சியில் இடம்பெறுகின்ற ஒரு போக்காவை இதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த கூட்டணி என்பது மக்களை குட்டிச்சுவராக்குகின்ற கூட்டணியாகும். மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அல்ல, எந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல. இதனுடைய அப்பனால் அமைக்கப்படுகின்ற கூட்டணியாலும் தேசிய மக்கள் சக்தியை அசைக்க முடியாது. ஏனென்றால் இன்றும் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த நாட்டின் குட்டிச்சுவரான கூட்டணியை மக்கள் திரும்பியும் பார்க்க மாட்டார்கள், மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இவ்வாறான கூட்டணிகள் இவ்வாறான குட்டிச்சுவரான நடவடிக்கைகளை ஈடுபடுவதை தவிர வேறு வேலைகள் இல்லை என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். தமிழ் முஸ்லீம் கட்சிகளுடைய 6 கட்சிகளுடைய உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பொது இணக்கப்பாட்டுக்காக பொது தளத்தில் இணைவதற்கான இயங்குவதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டியிருந்தார்கள். எனவே அது தொடர்பாக நேற்று தினம் தெல்லிப்பளையில் அவர்களிடம் ஊடகவியல் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களுக்கு இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல மேலும் பல முக்கியமான செய்திகளும் இன்று தினம் நீதிமன்றம் தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் இன்று தினம் காணொலி தயாராக இருக்கின்றோம். இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் அது குறித்தான செய்தி ஒன்று இவ்வாறு வருகிறது. சலே தாக்கல் செய்த ரிட் மனு, ஷானி அபிசேகர ரவி செனவிரத்னவின் நடவடிக்கை குறித்து பாரிய குற்றச்சாட்டு, 8 இடையீட்டு மனுக்கள் தொடர்பில் சட்டம் அதிபர் ஆட்சேபமதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் அதுரமான செய்தி அருண பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பாஸ்கு பிரகாரிய FBI வார்த்தா ரவி சஹா ஷானி நிதார் என்ற லவாதியின ஜனபதி நீதிஷ சஞ்சீவ ஜாபர்தன் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் அருண பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் சஹரான் நசீம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்கள் அரச உளவு சேவை ஊடாக வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து, அதாவது மாவனல்லை புத்தர் சிலை தகர்ப்பும் வனாத்து வில்ல வெடிபொருட்கள் மீட்பும் ஆகிய விடயங்கள் குறித்தும் விசாரணை செய்த CID குழுவினருக்கு CIDயின் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன மற்றும் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஆகியோர் வழங்கியிருக்கவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதை எதிர்த்து அரசு உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனை செய்யப்பட்டது. இதன் போதே மனுதாரரான சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சஞ்சீவ ஜாவர்தன் இந்த விடயங்களை முன்வைத்திருப்பதாக
அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஷானி அபிசேகர் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் குறித்தான விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேன்முறை நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த் அபிசூரிய மற்றும் நீதிபதி பிரியாந்த பென் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. மனுவில் போலீஸ் மா அதிபர் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரம், விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தனம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னம், சிஐடி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்டம், அருட்தந்தை ரோஹான் சில்வா மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முற்பகல் ஐந்தாவது தவணையிலும் மனுதாரர் தரப்பு வாதங்களை முன்வைக்கப்பட்டன. அதன்படி ஜனாபி சட்டத்தரணி சஞ்சீவ ஜாவர்தன பின்வருமாறு விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை விசாரித்த ஜனக்னி சில்வா ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி ஷஹரான் ஆசிம் தலைமையிலான தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பின் ஆதரவாளர்கள் கண்டி எசல பெரையரானவை தாக்குவதை முதன்மை இலக்காக இருந்திருப்பது என்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆரம்பத்தில் அவர்கள் கத்தோலிக்க தேவாலயங்களை தாக்க திட்டமிடவில்லை. எனவே அவர்கள் கண்டி பெரகராவை தாக்கி சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்களுக்கு இடையிலான மோதலை உருவாக்க திட்டமிட்டிருந்தனர். இருப்பினும் மாவனெல்லை புத்தர் சிலைகள் மீதான தாக்குதலை விசாரித்து வந்த போலீஸ் குழுக்கள் வனாத்து வில்லு பகுதியில் ஜஹரான் ஆசிம் மற்றும் அவரது குழுவினரால் நடத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பான முகாமில் திடீர் சோதனை நடத்தினார்கள். அந்த முகாமில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் மூலம் தனது திட்டங்கள் அனைத்தும் அரசாங்க பாதுகாப்பு படைகளின் கைகளில் சிக்கிவிட்டதை ஷஹரான் ஆசிம் உணர்ந்தார். அதன்படி அவர் தனது தாக்குதலை துரிதப்படுத்த முடிவு செய்தார். அதன்படி அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்த தீர்மானித்தார்கள். வனாத்து வில்லு பகுதியில் ஷஹரான் ஆசிமின் குழுவினர் முகாம் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த சிஐடி போலீஸ் குழுவின் தலைமை அதிகாரி போலீஸ் பரிசோதகர் மாரசிங்க ஜனக்னி சில்வா ஆணைக்குழுவிடம் ஒரு வாக்குமூலம் அளித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின்படி இந்த விசாரணைக்காக ஷானி அபேசேகரவிடால் 5 அதிகாரிகள் மட்டும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். குற்றவாளி திணைக்களத்தில் சுமார் 700 அதிகாரிகள் பணியாற்றி வருகிறார்கள். இருப்பினும் இந்த முக்கியமான விசாரணைக்கு 5 அதிகாரிகள் மட்டுமே அனுப்பப்பட்டிருந்தார்கள். 2019 April 9 அன்று அனுப்பப்பட்ட ஒரு அறிக்கை ஷஹரான் ஆசிமும் அவரது ஆதரவாளர்களும் இலங்கையில் ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தது. 2019 April 20 அனுப்பப்பட்ட அறிக்கை ஷஹரான் ஆசிம் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பதுங்கியிருந்த இடங்கள் குறித்த தகவல்கள் வழங்கியிருந்தது. இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் ரவி செனவிரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்தார். சாணி அபேசேகர் அதன் பணிப்பாளராக இருந்தார். ஷஹரான் ஆசிம் மற்றும் அவரது ஆதரவாளரின் நடவடிக்கைகள் குறித்து இவ்வளவு தகவல்களை வழங்கியிருந்த போதிலும் அதை தடுக்க ரவி செனவிரத்னவும் ஷானி அபேசேகரவும் என்ன நடவடிக்கைகள் எடுத்தனர், இதுபோன்று பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டவர் எனது சேவை பெறுநரை எப்படி விசாரிக்க முடியும் என்பதாக நேற்று தினம் அவருடைய சட்டத்தரணி கேள்வி எழுப்பியிருந்தார். 2019 ஜனவரி 25 முதல் 2019 April 20 வரையிலான காலகட்டத்தில் அப்போதைய அரசு உளவு சேவையின் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜாயவர்தன ஷஹரான் ஆசிம் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்தும் தகவல்களை அப்போதைய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர்வுக்கு அனுப்பியிருக்கின்றார் என்பது சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்ட அந்த அத்தனை உளவு தகவல்களும் சிஐடியின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த ரவி செனவிரத்னவுக்கு பிரதிடப்பட்டிருக்கின்றன. 2019 ஜனவரி 25 March 1 மற்றும் March 21 ஆகிய திகதிகளில் நிலந்த ஜாயவாதனவினால் அனுப்பப்பட்ட அறிக்கைகளில் ஷஹரான் ஆசிம் தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள எவ்வாறு தயாராகி வருகிறார் என்பது குறித்தும் ISIS அமைப்பின் சித்தாந்தங்கள் குறித்தும் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் குறித்தும் தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. 2019 March 30 அன்று அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஷஹரான் ஆசிம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கைது செய்யும் பொருட்டும் அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்களை விவரிக்கும் விடயத்தில் ஜாவர்தன சமர்ப்பித்திருந்தார். மாவனல்ல புத்தர் சிலை தகர்ப்பு விவகாரம் விசாரணைகளின் போதும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஒரு சர்வதேச தீவிரவாத அமைப்பு இருப்பதாக விசாரணை குழுக்கள் வெளிப்படுத்தியிருந்தன. எனவே இவ்விடயம் குறித்து விசாரணைகளை நடத்துவதற்கு இன்டர்போலின் உதவியை பெறுமாறும் விசாரணை அதிகாரிகள் கோரியிருந்தார்கள். இருப்பினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர அந்த கோரிக்கைகளை செவிசாய்க்கவில்லை. அவற்றை நிராகரித்து அவர் அலட்சியமாக செயற்பட்டால் போலீஸ் பரிசோதகர் மாரசிங்க ஜனக்னி சில்வா ஆணைக்குழுவிடம் அளித்த வாக்குமூலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் FBI, ஆஸ்திரேலியாவின் CID, ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் மற்றும் இந்தியாவின் ரோ உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் இலங்கைக்கு வந்து விசாரணை நடத்தியதாக தெளிவாக கூறியிருந்தார். இருப்பினும் ஆணைக்குழுவால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மாரசிங்க என்ற அந்த அதிகாரி அந்த வெளிநாட்டு விசாரணை குழுக்கள் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் தமக்கு கிடைக்கவில்லை என்று கூறியிருந்தார்.
அந்த நடவடிக்கைகள் சிரேஷ்ட பிரதி போலீஸ்பாதிபர் மற்றும் பிரதி போலீஸ்பாதிபர் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன. அந்த அறிக்கைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று மாரசிங் என்ற அதிகாரி ஆணைக்குழுவில் முன் தெரிவித்திருந்தார். விசாரணைகளை நடத்திய அதிகாரிகளிடம் இந்த விசாரணை அறிக்கைகள் ஏன் விசாரணைக்காக ஒப்படைக்கப்படவில்லை, அந்த விசாரணை அறிக்கையில் என்ன இருந்தது, இது ஒரு மிகப்பெரும் கேள்வி. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரிக்க அமெரிக்காவைச் சேர்ந்த FBI புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து நௌஃபர் மற்றும் ஒரு குழுவினருக்கு எதிராக நாட்டின் நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக FBI புலனாய்வாளர் ஒருவர் நீதிமன்றத்தில் ஒரு சத்திய கடிதாசி அளித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி சஹ்ரா நாசிம் என்று அந்த பிரமாண பத்திரத்தில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. மேலும் குற்றப்படாய்வு திணைக்களத்தில் பணியாற்றிய போலீஸ் பரிசோதகர் டயஸ் பத்மஸ்ரீ என்ற அதிகாரியும் இது தொடர்பாக ஒரு வாக்குமூலம் அளித்திருந்தார். குற்றப்படாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளிடமிருந்து சஹ்ரா நாசிம் உள்ளிட்ட தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் நடவடிக்கைகள் குறித்து தனக்கு எந்த உளவு தகவல்களும் கிடைக்கவில்லை என்று அவர் அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் அண்மையில் பிரான்ஸ் சென்று அசாத் மௌலானாவை இலங்கை தூதரகத்துக்கு வரவழைத்து வாக்குமூலம் பெற்றார். அசாத் மௌலானா பல குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபராவார். அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக் கொண்டு அவர் வெறுங்கையோடு திரும்பியிருக்கிறார். அவரை கைது செய்யவில்லை. பொறுப்பு வாய்ந்த பல வெளிநாட்டு விசாரணை நிறுவனங்கள் சஹரானின் பிரதான சூத்திரதாரி என்று கூறும் நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு குற்றங்களோடு தொடர்பட்ட அசாத் மௌலானாவின் சாட்சியத்தின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு எனது சேவை பெறுநருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளமை நியாயமற்றது என ஜனாதிபதி சஞ்சீவ் ஜெயவர்தனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதனையடுத்து இந்த எழுத்தாணை மனு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 8 இடையீட்டு மனுக்கள் தொடர்பிலும் தனது அடிப்படை ஆட்சேபணத்தை பதிவு செய்வதாக பிரதிவாதிகளுக்காக ஆஜரான பிரதிசொலி ஜெனரல் சுவாசினி ஹைரத்தும் சட்டத்தரணி சுரேந்தி பெரியராமன் தெரிவித்தார்கள். இதனையடுத்து இந்த மனு மேலதிக பரிசீலனைக்காக எதிர்வரும் 17 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே சுரேசாலை மீதான விசாரணைகளை தற்போது சாணி அபிசேகர் மற்றும் ரவி சன்வத்ன ஆகிய இந்த அதிகாரிகள் ஊடாக மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த மனுவை தாக்கல் செய்தவர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் இவர்கள் மீதான இப்படியான இந்த தகவல்களை இவ்வாறு நீதிமன்றில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். எனவே பார்க்கலாம், ஏறுவரின் 14 தேதி மீண்டும் இத்தொடர்பான விசாரணை இடம்பெறப் போகிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்டமான விடயங்களை பார்க்கலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளீந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். மாகாண தேர்தலுக்கு அரசாங்கம் தயார், தேர்தல் முறைமைக்கான ஏற்பாடுகளை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் என்கிறார் அமைச்சர் நளீந்த என்பதாக அந்த செய்தி இன்று தினம் தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்களின் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. அதேபோன்று பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதித்துவத்துடன் கூடிய பாராளுமன்ற செயற்குழு பொருத்தமான தேர்தல் முறைமையை தயாரித்துக் கொடுக்குமாக இருந்தால் தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே தமிழ் முஸ்லீம் கட்சிகள் தலைமையிலான சரியான தேர்தல் முறைமையை தயாரித்துக் கொடுக்க வேண்டும், மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும், நிறைவேற்றும் வகையில் தேர்தல் முறைமையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொடுத்தால் குறைநிற பிரேரணை முன்வைத்தாவது உடனடியாக தேர்தல் நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக அமைச்சர் நளீந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் சில விடயங்களை கூறியிருக்கின்றார். எதிர்த்தரப்பின் பிளவடைந்து ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறதாக கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பயன்படுத்தப்படும் தேர்தல் முறைமையை தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தலிலும் வெறுப்பு வாக்கு தெரிவு இல்லாது தொகுதிகளுக்கான உறுப்பினர்களுக்கான கிடைத்தல் மற்றும் பெண்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தேர்தல் முறையொன்று முன்மொழியப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறான மக்கள் அபிலாசைகள் ஒருபுறம் இருக்கும் நிலையில் அதனை முழுமையாக நிராகரித்துவிட்டு புதிய தேர்தல் முறையை தயாரிக்க முடியாது. எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த கடமையை பாராளுமன்ற குழு ஒன்றுக்கு ஒப்படைத்துள்ளோம். அந்த குழு இடைக்கிடை கூடி கலந்தாலோசித்து வருகிறது. அந்த பாராளுமன்ற குழுவினால் விருப்பு வாக்கு இல்லாத ஒரு தொகுதிக்கு உறுப்பினரை உறுதிப்படுத்தக்கூடியதும் பெண்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதுமான தேர்தல் முறைமை ஒன்று முன்வைக்கப்படும். அந்த குழுவின் முன்மொழிவுகள் கிடைத்தவுடன் அதன் பிரகாரம் எல்லை நிர்ணயம் செய்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். எங்களுக்கும் மாகாண சபை தேர்தல் அவசியமாக உள்ளது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சுகாதார அமைச்சை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் 61 மாத்திரம் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் மாகாண சபையின் கீழே இயங்குகின்றன. கல்வி அமைச்சின் செயற்பாடுகள் இவ்வாறு இருக்கின்றனவே இவ்வாறான இவற்றை ஆளுநர், பிரதான செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளால் மாத்திரம் முகாமைத்துவம் செய்ய முடியாது. முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்குமாக இருந்தால் இலகுவாக பணிகளை முன்னெடுக்க முடியும். எனவே பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதித்துவத்துடன் கூடிய பாராளுமன்ற செயற்குழு பொருத்தமான தேர்தல் முறைமையை தயாரித்துக் கொடுக்குமாக இருந்தால் நிதி செலவு செய்து தேர்தல் நடத்த தயாராக இருக்கின்றோம். தேர்தல் நடத்த வேண்டும் என்ற தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் நிலைப்பாடுகள் வரவேற்கத்தக்கவை. அவர்களும் தலையிட்டு சரியான தேர்தல் முறைமையை தயாரித்துக் கொடுக்க வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளீந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல மேலும் பல முக்கியமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். டெங்கு தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்த நாளை முதல் கூட்டு செயல் திட்டம். இதுவரை 48 மரணங்கள், 69,951 பேருக்கு தொற்று, 14,572 பேர் அடையாளம் காணல். ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் தலா 10 குழுக்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்து இன்று தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெங்கு பரவுவது தீவிரமடைந்து வருவதால் முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் பங்களிப்புடன் புதிய விசேட கூட்டு ஒழிப்பு செயற்திட்டம் நாளை வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 69,951 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதோடு இந்த மாதத்தில் மாத்திரம் 14,572 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் டெங்கு தொற்று காரணமாக இதுவரை 48 மரணங்கள் சம்பவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக பாதிப்பு காணப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி கம்பகா மாவட்டத்தில் தொற்றுவது அதிகரித்திருக்கிறது. சதவீத அடிப்படையில் கம்பகா மாவட்டத்தில் 20.6%, கொழும்பு மாவட்டத்தில் 20.2% பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் தென் மாகாணத்தில் மாத்தறை, காலி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் இனங்காணப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் சில மாவட்டங்களில் தொற்றாளர் எண்ணிக்கையில் ஓரளவு குறைவு தென்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வரும் வியாழக்கிழமை முதல்
தூய்மையான இலங்கை அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தோடு இணைந்து சுகாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, முப்படையினர், காவல்துறை மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் தொண்டர்களின் பங்களிப்புடன் புதிய வீரியத்துடன் விசேட ஒழிப்பு செயற்திட்டம் உள்ளடக்கப்பட உள்ளது. இந்த முதற்கட்ட வேலை திட்டம் 11 மாவட்டங்களில் உள்ள 60 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை இலக்காக கொண்டு ஒரு வார காலத்துக்கு தீவிரமாக நடத்தப்படும். ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கும் தலா 10 குழுக்கள் வீதம் நிறுத்தப்பட்டு வீடுகள் மற்றும் பொது இடங்கள் தீவிர சோதனைக்குட்படுத்தப்படும். ஒரு வார காலத்தின் பின்னர் இதன் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டு அடுத்த நடவடிக்கையில் தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். கள விஜயங்களை மேற்கொள்ளும் பரிசோதனை குழுக்களுக்கு பொதுமக்கள் தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வைத்தியர்கள் கபில கண்ணங்கர் அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அத்தியாவசிய தேவைகளுக்காக நீரை சேமித்து வைப்பதாக இருந்தால் அதில் கொசுக்கள் முட்டையிடாதவாறு முறையாக மூடி வைக்க வேண்டும் என்றும் அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் நேற்று தினம் தேசிய டெங்கு ஒழி பிரிவினுடைய இந்த ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல மேலும் பல முக்கியமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி அகழ்வு இன்று ஆரம்பம் என்பது இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய மற்றொரு செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளவற்றில் மிகப்பெரிய மனித புதைகுழியான செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்றன. கடந்த ஜூன் மாதம் 23 திகதி இந்த செம்மையினுடைய புதைகுழியின் மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி நிறைவுக்கு வந்த நிலையில் அந்த பகுதி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று ஆரம்பமாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 17 திகதி ஆரம்பமாகி 9 நாட்கள் நடைபெற்ற முதலாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அதனையடுத்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26 திகதி ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 3 திகதி வரை 45 நாட்கள் இடம்பெற்றன. அதன்போது முதலாம் கட்டத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 19 எலும்புக்கூடு உட்பட 240 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் 53 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 27 திகதி மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 12 நாட்கள் நடைபெற்று கடந்த மே மாதம் 9 திகதி வரையில் 21 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த பணிகள். அதன் அடிப்படையில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளோடு சேர்த்து மொத்தம் 261 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அந்நிலையில் மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் ஆரம்பமாகி 23 நாட்கள் நடைபெற்ற நிலையில் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 409 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காரணம் நாட்டில் சுற்றுலா பயண எண்ணிக்கை அதிகரித்திருப்பதான ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய தினம் வீரகேசரி தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாகவும் இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாட்டுக்குள் சுற்றுலா பயணிகள் செலவிடும் டாலரின் அளவை அதிகரிக்க விசேட வேலை திட்டம் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். ஜூலை 21 முதல் 24 தேதி வரை இந்த மணிக்கவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை 12 லட்சத்தை தாண்டியது என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைப்பிடப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையில் ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து இதுவரை இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயண எண்ணிக்கையானது 12 லட்சம் அதாவது 1.2 மில்லியன் என்ற எல்லையை தாண்டியிருப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். அதற்கமைய கடந்த ஜனவரி மாதம் 1 தேதி முதல் ஜூலை மாதம் 12 தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயண எண்ணிக்கை 1,12,17,956 பதிவாகியிருப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இதேவேளை ஜூலை 1 தேதி முதல் 12 தேதி வரையிலான காலப்பகுதியில் மட்டும் 71,383 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருப்பதாக அந்த அதிகார சபை தெரிவிக்கிறது. ஜூலை மாதத்தில் இதுவரை வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் அதிகமானோர் இந்தியாவிலிருந்தே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை 16,610 இரண்டாவது அதிகூடிய சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராஜ்யம் அதாவது பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை 7,296 என்பதாகவும்
அந்த செய்திகளுக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அதனூடாக சுற்றுலா வருமானத்தை ஈட்டுவது தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியும் அரசாங்கம் விசேட கவனம் எடுத்திருப்பதாக செய்திகள் பிரதானமாக வந்திருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பரவிருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்ற செய்தியை தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை வெளியாக இருக்கின்ற செய்தி, மெயின் தொட்டிக்கு கற்கள் பொறுக்கச் சென்ற மாணவன் ஆற்றில் மூழ்கி பழி என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கிறது. லிந்துல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வால்ட்ரீம் ஆக்ரா ஆற்றில் மூழ்கி தரம் பத்தில் பயிலும் மாணவன் உயிரிழந்திருக்கின்றார். மீன் தொட்டிக்குள் கற்கள் பொறுக்கச் சென்ற வேளையிலேயே இந்த மாணவன் நேற்று முன்தினம் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த மாணவன் லிந்துல்லை பகுதியில் அமைந்துள்ள பிரபல தமிழ் மகா வித்யாலயத்தில் தரம் பத்தில் கல்வி பயின்று வரும் 15 வயதுடைய பரமநாதன் கிஷோக் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலை நடைபெற்று வந்த இரண்டாம் தவணை பரீட்சை நிறைவேற்றிய பின்னர் நண்பர்கள் சிலரோடு இணைந்து வால்ட்ரீம் தோட்ட ஆற்று பகுதிக்கு சென்று இம்மாணவன் அங்கு விளையாடிய பின்னர் மீன் தொட்டிக்கு கற்களை பொறுக்குவதற்காக முயன்று ஆற்றுக்குள் இறங்கியிருக்கிறார், நீந்தியிருக்கிறார். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி அவர் காணாமல் போனதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். சம்பவம் இடம்பெற்ற வேளையில் மொத்தம் 9 மாணவர்கள் ஒன்றாக ஆற்றுப்பகுதி சென்றிருப்பதாகவும் அவர்களில் உயிரிழந்த மாணவன் ஆற்றின் நீரோடத்தில் அடித்து செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்ததாக சம்பவம் தொடர்பில் உடனடியாக தகவல் கிடைத்த உடனேயே லிந்துல்லை போலீசார், பிரதேச மக்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்தில் விரைந்து சென்று தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள். இன்னும் நேற்று முன்தினம் மாலை வரை மாணவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து நேற்று காலை முதல் சுழியோடிகள் உதவியோடு ஆற்றில் தீவிர தேடுதல் நடவடிக்கை முடக்கப்பட்டன. பல மணி நேர முயற்சிக்கு பின்னர் மாணவனின் சடலம் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமாக இருப்பது காரணம் சம்பவம் தொடர்பாக இப்போது போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, 6 கிலோ குஷ் போதைப் பொருளோடு பிலிப்பைன்ஸ் பெண் விமான நிலையத்தில் கைது என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி. குஷ்ரக போதைப் பொருளை கடத்தி வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் நேற்று கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரிடமிருந்து 6 கோடியே 18 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் மீட்கப்பட்டது. ஹாங்காங்கிலிருந்து கத்தே பசிபிக் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்திருந்த பிலிப்பைன்ஸ் சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம். 63 வயதுடைய பெண்ணை இவ்வாறு கைதாகியிருக்கிறார். இவரது 2 பயண பொதிகளை அதிகாரிகள் சோதனை செய்த போது 5 பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 60 கிலோ 180 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட பெண்ணையும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளையும் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்ற ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய திவயின பத்திரிகை மற்றும் ஏனைய சிங்கள பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கஞ்சி பாணி இம்ரான் ரத்து வரேந்து ஹமுவித் செங்கவி சிட்டிமின் மத்ரவே ஜாவாரமே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். கஞ்சிபானை இம்ரானுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாட்டினுடன் மறைந்திருந்தும் தொடர்ந்தும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக சர்வதேச போலீசார் ஒத்துழைப்பு பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் கருத்து இன்றைய திவயின பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல இன்று தினம் ஏனைய சிங்கள பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கஞ்சிபானை கொட்டுகரகான விதேஷ் கத லாங்கியாங்கின் சக இல்லா என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களை மேற்கொண்டு தப்பிச் சென்று தற்போது மறைந்திருக்கின்ற கஞ்சி இம்ரானை கைது செய்வதற்கு வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கையர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த மனித கொலைகள் மற்றும் குற்றச்செயல் பலவற்றில் தொடர்புடைய மிக முக்கிய குற்றவாளியாக பாதாள உறுப்பினராக கருதப்படுகின்ற கஞ்சிபானை இம்ரான் என்பவர் சட்டத்தின் முன் அவரை கொண்டு வருவதற்கு விசாரணை அதிகாரிகள் வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களின் ஒத்துழைப்பை கோரியிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அந்த வகையில் நெல் கொள்வனவுக்கு 16,000 மில்லியன் ரூபாய் எல்நினோ காலநிலையிலும் கூடிய கவனம் என்பதாக இன்று தினம் அமைச்சர் சம்பந்த வசந்த சமரசிங் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நாட்டில் தற்போது அறுவடை செய்யப்படும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு 16,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த 2025 இதற்கென 6,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் எல்நினோ காலநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் அமைச்சு கவனம் செலுத்தியிருக்கிறது. தற்போது நாட்டின் சில மாவட்டங்களில் மட்டும் நெல் அறுவடை ஆரம்பமாகியிருக்கிறது. இந்த நெல்லை கொள்வனவு செய்ய இந்த ஆண்டு 16,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு சில நெல்லுக்கான ஒரு கிலோ நெல்லுக்கான கொள்வனவு விலை 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் துறையிலும் நெல் விலையை அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இடைத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் அரிசி விலையை மேலும் அதிகரிக்க வருவது குறித்தும் விளக்கிய அமைச்சர், இந்த ஒரு கிலோ நெல்லை 120 ரூபாய் கொள்வனவு செய்யும் போதும் ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 1.6 கிலோ நெல் தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் தற்போதைய சில்லறை விலைகளை விலைகளாக கெக்குலான் அரிசி 1 கிலோகிராம் 220 ரூபாவுக்கும், நாடு அரிசி 230 ரூபாவாகவும், சம்பா அரிசி 240 ரூபாவாகவும், கீரி சம்பா 260 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. முன்னதாக குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்த ஆலை உரிமையாளர்கள் தற்போதும் 120 ரூபாவுக்கு கொள்வனவு செய்தாலும் 230 ரூபாவுக்கு அரிசியை விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெற முடியும். எனவே அரிசி விலையை மேலும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டில் ஆங்காங்கே விவசாயிகளின் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். எதிர்கட்சிகள் தங்களின் இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே இவ்வாறான போராட்டங்களை ஒருங்கிணைக்கின்றன. இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறது. ஒரு வருடத்திற்குள் விவசாயிகளுக்கான உர மானியம் 100% அதிகரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இல்லாத வகையில் நெல் கொள்வனவுக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்நினோ காலநிலை சவாலை எதிர்கொள்வது குறித்தும் சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அனைத்து துறைசார் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமான செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. ஏர்பஸ் விமான கொள்வனவு மோசடி விசாரணை முன்னேற்ற அறிக்கையை அக்டோபரில் சமர்ப்பிக்க உத்தரவு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. பெரும் சர்ச்சைக்குரிய ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமான கொள்வனவில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச மோசடி விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஏறும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையில் ஆரம்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. அத்துடன் இந்த விசாரணைகளில் மேலதிக முன்னேற்றங்களை அறிக்கையிடுவதற்காக மற்றொரு தேதியை வழங்குமாறு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றில் கோரியிருந்தார்கள். இதன்போது வர்த்தகரான் நிமால் பெரேரா சார்பில் உண்மையான உதார முகந்தர்கே நீதிமன்றில் விடயங்களை சமர்ப்பிக்க அனுமதி கூறினார். எனினும் இக்குறித்த நபர் இதுவரை மேற்படி வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்படாததால் அவர் சார்பில் விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என பிரதமர் நீதவான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த ஏர்பஸ் விமான கொள்வனவு தொடர்பான மோசடி தொடர்பான விடயங்களை மையப்படுத்திய விசாரணை முன்னேற்ற அறிக்கையை அக்டோபரில் சமர்ப்பிக்குமாறும் இப்போது நீதிமன்றம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு தலைப்பை வந்து தந்திருக்கிறது. முக்கியமான விடயத்தை ஸ்ரீலங்கா டு லான்ச் சவுத் ஏசியன் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர்ஸ் ட்ரான் சர்வீஸ் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்ப காலம். இலங்கை தென்காசிய வளையத்தில் முதலாவது ட்ரோன் பயணிகள் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பதற்கான திட்டங்களை வகுத்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறவே அந்த அடிப்படையில் இது இப்போது ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் அமல் இருந்தாலும் அதாவது சிறிய ட்ரோன் ரக விமானங்களை பயன்படுத்தி உள்ளூர் விமான சேவைகளை முன்னெடுப்பதற்கும் அதே போல பொருட்களை கொண்டு செல்வதற்குமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் தென்காசியாவில் இதுவரை அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. எனவே இலங்கையில் முதன்முறையாக இந்த ட்ரோனை பயன்படுத்தி பயணிகள் போக்குவரத்து சேவையை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் தற்போது வைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 102.6.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை பொது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நிகழ்ச்சியில் முதலாவதாக நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3048வது அத கோட்டிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 13, 66, 67, 74 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 13, 66, 67, 74 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 87,55,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,46,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 4,934வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 19, 30, 50, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 19, 30, 50, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,95,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,222வது சுபபோல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 15, 66, 71, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 15, 66, 71, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேல இலக்கங்களாக 5, 8, 5, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 8, 5, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 67,62,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,64,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,383வது சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 15, 30, 34 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 15, 30, 34 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 4, 0, 1, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 0, 1, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,30,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,01,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,398வது கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 37 வெற்றி இலக்கங்களாக 10, 13, 55, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 37 வெற்றி இலக்கங்களாக 10, 13, 55, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,34,53,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,58,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 956வது சுப்பிரதான சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 9, 2, 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 9, 2, 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,87,300 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,40,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 430வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் இரண்டும், 50,000 ரூபாய் பரிசில்கள் 26 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 686,83,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1052வது சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. சசிரலத்திற்கான வெற்றி இலக்கங்களாக 8, 15, 40 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 8, 15, 40 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,53,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட 364வது சுபதவச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 6, 8, 11 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 6, 8, 11 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் விசேட இலக்கங்களாக 9, 6, 8, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 86,66,580 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,490வது கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 12, 24, 44, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 12, 24, 44, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 96,44,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,25,90,392 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட மாஜன சம்பத்துவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 6,248வது மாஜன சம்பத்துவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 7, 3, 0, 8, 3, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 7, 3, 0, 8, 3, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 1 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,18,1,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,5,11,616 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதானிய லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,278வது தனநிதானிய லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 21, 35, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 21, 35, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 3, 21, 35, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 56,75,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,08,70,449 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,596வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 18 வெற்றி இலக்கங்களாக 10, 46, 52, 55 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கம் 18 வெற்றி இலக்கங்களாக 10, 46, 52, 55 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,96,440 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,79,38,038 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,557வது ஹந்தானலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 8, 27, 40, 59 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 8, 27, 40, 59 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 1 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசில்கள் 19 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 95,909,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 47,99,135 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 823வது அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 0, 8, 3, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 0, 8, 3, 5 தெரிவாகியுள்ளது.
நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசுகள் 52 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 45,11,920 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 516வது ஜெயலலிதருக்கான வெற்றி முடிவுகள் இதோ.

64,54,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்கழிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

ஐடி ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் ஐடி ஊடக வலையமைப்பில் இணைந்து வீதி விபத்துகளை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பாடசாலை மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தங்களது பாடசாலைகளுக்கே சென்று மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வாரங்களிலும் இந்த செயல் திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காலைய தினம் நாங்கள் வந்து உங்களுக்காக நினைவுபடுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைய தினமும் உங்களுக்கான ஏராளமான தகவல்கள் விடயங்கள் எல்லாமே காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது நூற்றாகும். வணக்கம். வசந்தம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
2: இன்று 2026 ஜூலை மாதம் 15 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் செலவு, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் பணிவு, கடகம் முயற்சி, சிம்மம் சிந்தனை, கன்னி கவலை, துலாம் யோகம், விருச்சிகம் ஏமாற்றம், தனுசு மேன்மை, மகரம் அன்பு, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் அமைதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் செலவு, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் பணிவு, கடகம் முயற்சி, சிம்மம் சிந்தனை, கன்னி கவலை, துலாம் யோகம், விருச்சிகம் ஏமாற்றம், தனுசு மேன்மை, மகரம் அன்பு, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் அமைதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

பச்சலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம்

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும். காலையில் எல்லாரும் ரொம்ப ஆரவாரமாக ஆஃபீஸ்க்கெல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருப்பீங்க. பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ள. ஆனால் நம்ம கையும் காலம் நம்மகிட்ட கேட்காமலே நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை வேலைகளுக்கு போகிறதுக்கோ ரெடியாகிட்டு இருக்கும். அதுதான் அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்களே. டெய்லி ஒரு வேலையை செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செயற்பாட்டையும் நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் செயற்பட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியிலலாம் போகும்போது எவ்வளோ ஆயத்தமாக போகலாம், முன்ன ஆயத்தமாக போகலாம். ஏன்னா வேலைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், இல்லை அதிக வெயில் இருக்கலாம். எப்படி இருக்குது இன்றைக்கி நாட்டோட நிலைமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாட்டின் சில பகுதிகளில் வந்து இன்றைக்கி சிறிய அளவு மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீரான வானிலை தான் காணப்படும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் அதுவும் மிக முக்கியமாக மத்திய மலைநாட்டின் தெற்கு அந்த மேற்கு சரிவு பகுதிகளில் வடமத்திய வடமேல் மாகாணங்கள் அதுடன் ஒன்றாகவே அம்மந்தொட்டி திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிக அளவிலான வெப்பமும் ஒரு சில பகுதிகளில் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு, இன்றைய தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு திறமை ஒன்று வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் இளைஞர்கள்லாம் ஆசைப்படுவாங்க இல்லையா? அதாவது கல்வியை தாண்டி இன்னொரு திறமையை வந்து வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காகவே ஒரு நாள் கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு நாளை கொண்டாடுறாங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உலக இளைஞர் திறன் தினம், வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம், இந்த ஸ்கில் டேயை வச்சு தான் கேட்க போகிறோம். உலக இளைஞர்கள் திறன் தினம் அப்படிங்கும்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து கல்வியோடு சேர்ந்து ஏதாவது ஒரு திறன் இருப்பது மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இன்றைய இளைஞர்களுக்கு அதிகம் தேவைப்படுவது என்ன, கல்வியா இல்லது தனிப்பட்ட திறனா அல்லது அனுபவமா, இது மூணில் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அலப்பிடம் மேற்கொள்ளுங்க 01-2-775-00 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். டக்குன்னு ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வசந்தம் பேஜுக்கு வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களை சேர்த்துக்கொள்ளலாம்.

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38. நாடு முழுவதும் 102.6 102.6 102.8 102.8

ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கதற விட்ட ஒரு திரைப்படத்துல இருந்து, காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கேயும் இன்னும் சில பேரை கதற விடுறதுக்கான ஒரு செய்தி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அதிக அளவிலான புகையிலை உள்ளடங்கிய வெற்றிலை பாக்கு விநியோகம் இருக்கு இல்லையா, அதை வந்து தடை விதிச்சிருக்காங்க இலங்கையில. ஆஹா, என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு இருக்கும்போது, இதுக்கான காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவிலான வாய் புற்றுநோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இலங்கையில இப்போ அதிகரிச்சிருக்கு. இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வெற்றிலையோடு சேர்த்து இந்த புகையிலையையும் வைத்து விற்பனை செய்வதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி யாரு சொல்லியிருக்காங்கன்னா, பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. புகையிலை கலந்து வெற்றிலை பயன்படுத்துவது வாயில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சட்டங்களின்படி புகையிலை கலந்து வெற்றிலை விற்பனை செய்தல் அல்லது விநியோகித்தல் அல்லது நாங்கள் வச்சிருக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காட்சிப்படுத்தவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி காட்சிப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும். அதனால் பொதுமக்களும் வர்த்தகர்களும் இந்த விடயம் தொடர்பில் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுடன் செயற்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சட்டவிரோதமான முறையில் புகையிலை வெற்றிலையுடன் கலந்து விற்பனை செய்து வருவதை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கேட்டுக்கோங்க, நாங்கள்லாம் வந்து போயிட்டு கடையில் வாங்கும் போது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து முறைப்பாடு கூட செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சொல்லிட்டு, அடுத்தா வந்து உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையுமே போனமா வாங்கினமா வந்தமா ஒரே இடம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் கஷ்டப்படாமல் என்ன பண்ணலாம், போயிட்டு ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு விடயம் தான், உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையுமே போயிட்டு ஒரே இடத்துல வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்க எங்க விரைந்து செல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்கே உங்களுக்கு தேவையான சகலவிதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்காக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் பிரான்சை வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெயின் தெரிவாக இருக்கு. கிட்டத்தட்ட 2-0 அப்படிங்கிற கோல் கணக்குல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. அதுவும் மிக முக்கியமா இந்த போட்டி எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா டெக்சாஸ்ல இருக்கிற டல்லாஸ் அப்படிங்கிற மைதானத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி இடம்பெற்றிருக்கு. ஆட்டத்தின் 22வது நிமிடத்துல தான் முதல் கோல் அடிக்கப்பட்டிருக்கு. இறுதி வரை முயற்சி செஞ்சும் என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் அணியினால எந்த கோல்களையும் பெற முடியாத நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா 2-0 அப்படிங்கிற கோல்கள் கணக்கில் இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்காங்க யாரு, ஸ்பெயின் அணி அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். ஃபீஃபா இப்போலாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. ஆனால் ஃபீஃபா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாட்டுக்குள்ள உலகத்துக்குள்ள நடக்கிற இந்த சண்டை சச்சரவுகள்னால எதையுமே ரசிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழலுமே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத ஒரு விடயமாக மாறியிருக்கு இந்த நாட்டை பொறுத்தளவில். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான திறன்கள் அதிகமாக இருக்கணும், இல்லை ஒரு திறனை வளர்த்துக்கணுமா, அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு கல்வி மட்டுமே சரியாக இருக்குமா, இல்லை கல்வியை தாண்டி இன்னொரு திறன் வளர்த்து கொள்ளணுமா, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அனுபவம் இருக்கணுமா, இது மூணில் எது ரொம்ப முக்கியம், இல்லை இது மூணுமே எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது ஏற்படுத்துங்க 0112-775-0051 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே கூட உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: டாக்டர்

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்து இருக்கிறீங்க. சரி, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான சம்பவங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்கும். காரணம் ஒரு புதன்கிழமை, அப்படியே பரபரப்பான வேலைகளுக்கு பாதி பேர் இப்போ தான் அலுவலகத்தில் போயிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படி உட்காந்தாலும் நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. பக்கத்தில் ஃபோன் இருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன் அடிச்சுட்டு www.vasantham.lk அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே வேலை செய்யும் போதே அப்படியே பாடல் கேட்டுட்டு இருக்கலாம். இல்லை வீட்டில் இருந்து நீங்கள் பாடல் கேட்குறீங்கன்னா அப்படியே ரேடியோ டியூன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள், கடல் தள்ளி உபகரண பொருட்கள் இவை எல்லாத்தையும் ஒரே இடத்துல போயிட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரே இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை உடனே அள்ளிட்டு வாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம். மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். You hold the key to my heart. வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: உனக்கு 50 ரூபா தர, போய் படுத்த பார்.
2: ஐயா
1: என்ன கத்துற?
2: ஐயா, நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி, இல்ல 28 வயசு ஆகி
1: ரேட்டு கட்டுறேன்.
2: இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்லத்தான் எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா ஐயா ஐயா,
1: என்ன
2: படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே?
1: பாத்தியா, நல்ல வேலை கண்ட கழுதைய போய் பாத்துருப்ப. நல்ல படம், படத்து பேரு தங்கப்ப தக்கம்.
2: தங்கப்ப தக்கம்
1: நிறுத்தா. ஏண்டா சுத்தி சுத்தி வந்துருக்கிற?
2: செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப்பு விட்டா ஒட்டுற, அதை
1: பாருங்க.

உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ஸோ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் நம்மளோட ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்மளோட விடயத்தை ஞாபகப்படுத்திகிட்டே போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் ஒரே இடத்துல போயிட்டு நீங்கள் வாங்கணும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரே குறையின் கீழ்பட்டுட்டு ஓடு ஓடி வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்கிறாங்க வந்து காலையிலேயே ஒரு பிறந்தநாள் வாழ்த்துன் இருக்கு, அதை சொல்லிகிட்டே போயிடலாம். தலவாக்கலை நானோயா தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சந்திரகாந்த் குருக்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி சரோஜா தேவி தம்பதிகளின் செல்வ புதல்வி அர்ஷனா தனது 19வது பிறந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா இன்று அவங்களோட இல்லத்தில் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்களாம். அவங்கள வந்து யாரெல்லாம் வாழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா அண்ணா ரோஷான் காந்த், பெரியப்பா தியாகராஜா, பெரியம்மா பரமேஸ்வரி, மாமா மாமி எல்லாரும் வாழ்த்துறாங்களாம். மச்சான், தம்பி, தங்கின உற்றார் உணர்வுகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நீடூழி காலம் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்களாம். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வசந்தம் எஃப்எம் சார்பாக அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வணக்கம் சொல்லி வந்திருக்காரு ராஜன் வந்திருக்காரு, அசூர்தீன் வந்திருக்காங்க, அன்பான கால நேர வணக்கங்களோடு வந்திருக்காரு சிவேந்திரன் வந்திருக்காரு வாகரையிலிருந்து, இனிய காலை வணக்கங்களோட பண்ணைப்புறத்திலேருந்து மணிகண்டன் வந்திருக்காரு, அன்பான காலை வணக்கம் சொல்லி பலாங்குடையிலேருந்து அவனாசிவி வைஜெயந்திமாலா வந்திருக்காங்க, அன்பான வணக்கங்களோடு வந்திருக்காரு பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்லேருந்து, ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க ஊர்கூடவத்து தமிழ்நாட்டு தோட்டத்திலேருந்து, காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க, அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பூனாகலிலிருந்து ஜெயஸ்தாஸ் வந்திருக்காங்க, இனிய காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க ஷகீலா சந்திரசேகரம், வணக்கம் சொல்லியிருக்காரு ராஜா பண்டாரவலையிலிருந்து, அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலையிலிருந்து வந்திருக்காங்க யுவராணி கிருஷ்ணகுமார், ஸ்டீவன் ட்ரெய்லர்ஸ்லேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க, வசந்தகுமார் வந்திருக்காரு சப்புமால் கந்த பெரிய குரலையிலிருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவான் வந்திருக்காரு. இது எப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்டிருந்தேன், என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக இந்த இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில் டே, சரியா? அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன, இந்த திறன்கள் தேவையா அப்படி இல்லைன்னு சொன்னால் கல்வியறிவு மட்டும் போதுமா இல்லை அனுபவமும் முக்கியமா அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நீங்களும் என்னோட அழைப்பை மேற்கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். மலையுங்கள் 011-2-775-0-0-1 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லை நான் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம், அதன் கீழேயும் கூட உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனரகலை மாவட்டங்களில் உஷ்ணமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமோ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மொனராகலை, அம்மந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: ஹோமஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் முழுமையான கடற்படை முற்றுகையை விதித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் விதிக்கப்பட்ட இந்த முற்றுகையை ஜூன் மாதம் எட்டப்பட்ட உடன்படிக்கையின் பின்னர் நீக்குவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் ஹோமஸ் நீரிணையில் மீண்டும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்க வசனத்தோடு இணைந்திருக்கிறீங்க. கதைக்கிறதுல என்ன இருக்கு, கதைப்போம். நான் பேச பேச உங்கள் காயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானே இல்லையா? சரி, காலை பொழுதின் உற்சாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சம்பவம் செய்தி ஒன்று இருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் வந்து அதிகமான டெங்கு நோய் பரவல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் வந்து ஏராளமான நோயாளர்கள் வந்து இனம் காணப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 50,000 மேற்பட்ட நோயாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க டெங்கு நோய்க்காக. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளிலிருந்து சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை எடுத்தோம்னு சொன்னால் இது இதைவிடையும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க நிலைமையில் வந்து நாட்டில் வந்து பாரிய தட்டுப்பாடு ஒன்றுக்கு நிகழ்ந்தது. என்னதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் வந்து தாதிமாருக்கான தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்கிறது. அதனால வந்து அவங்க ஓய்வு பெற வருட எல்லையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து ஜனாதிபதியிடம் வந்து முன் வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நோயாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாதிமார் செய்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது புதிதாக தாதிமாரை இணைத்துக்கொள்ளும் வரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போதைக்கு இருந்து ஓய்வு பெற இருக்கவங்களை வந்து இன்னொரு 2 காலம் வந்து நீடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தேவை இல்லையா? அதனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய தாதிமார் சங்கத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இந்த கோரிக்கையை ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து முன்னெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விடயமும் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீட்டை கட்டணும், இல்லை கட்டிடத்தை கட்டணும், அந்த கட்டிடம் வந்து காலம் தாண்டி உங்கள் பேர் சொல்லணும், ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியான உள்ளீடுகளை கொண்டு அந்த வீட்டை கட்டணும். அப்படி இருக்கும்போது உறுதியான உள்ளீடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பயன்படுத்தணும்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தி உங்கள் வீடுகளை அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் காலம் தாண்டியும் பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும், உங்கள் பேரையும் சொல்லும்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
2: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
3: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
2: வசந்தம் எஃப்எம்.
4: முடியாதுங்கிறத முடிக்கிறதா சார் என்னுடைய பழக்கம்.
2: 2.6 2.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. ஸோ உற்சாகமான இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கு வந்து காய்ச்சல் தலைவலி எல்லாம் இருக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது சோர்வடைஞ்சிடாதீங்க, டக்குனு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்கள். மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட காய்ச்சல் தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் உங்களோட வேலைகளை பிறந்து செய்யலாம். இது வந்து ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விடயத்தையும் நினைவுபடுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தர்றவங்களை வந்து குறிவைத்து காரைநகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. காரைநகரில் உள்ள வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கனேடியன் டாலர், ஒரு சோடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும், மற்றும் ஒரு வீட்டில் 400 அமெரிக்க டாலர் மற்றும் இலங்கை மதிப்பில் 100,000 ரூபாய் எனவும் களவாடப்பட்டன. இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உரிமையாளர்கள் வந்து மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டு கம்மியாக யாழ் மாவட்ட குற்றப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா காரைநகரை சேர்ந்த 20 மற்றும் 26 வயதுடைய 2 இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சந்தேக நபர்களிடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னா களவாடப்பட்ட பணம் நகை என்படவும் காவல்துறையினால மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விடயமும் இருக்கு. அப்போ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்து போகிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திட்டு நான் கேட்டிருந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பு வந்து இன்றைய தினம் வேர்ல்டு யூத் ஸ்கில் டே, உலக இளைஞர்கள் திறன் நாள். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களிடம் எது ரொம்ப அதிகமாக இருக்க வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கல்வியா, அல்லது ஏதாவது தனிப்பட்ட திறமையா, அப்படி இல்லைன்னா அனுபவம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருந்தாங்க கொழும்பு 14லேருந்து மும்தாஸ் பேகம், அனுபவம் மிக அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவத்தினூடாக தான் ஒரு விடயத்தை எப்படி செயல்படுத்தலாம், எப்படி அணுகலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விமலா தேவியும் ரத்னபுரியிலிருந்து அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஹட்டன்லேருந்து சொல்லியிருந்தார், நம்ம வந்து எவ்வளோதான் படித்திருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு ஒரு திறனை வளர்த்துக்கொள்ளணும், ஏதாவது ஒரு தனிப்பட்ட திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எது கைவிட்டாலும் அந்த திறமையும் வந்து, இல்லை அந்த திறன், நம்ம கற்றுக்கொண்ட அந்த திறன் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அழைப்பினை மேற்கொண்டு 0312-875-0013 அல்லது 0312-875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த விடயத்தினூடாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

மாற்றக்கூடிய மிக வலிமையான ஆயுதம் கல்வி என்பார்கள். ஆனால் அந்த கல்வியோடு திறமையும் இணையும் போதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமையடைகிறது. இன்று ஜூலை மாதம் 15ஆம் திகதி, உலக இளைஞர் தினம். இன்றைய காலகட்டத்தில் உலக மக்கள் தொகையில் மிக முக்கியமான துடிப்பான சக்தியாக விளங்குவது இளைஞர் சமுதாயம் தான். ஒரு நாட்டின் உண்மையான சொத்து அதன் இயற்கை வளங்கள் அல்ல, அங்கு வாழும் திறமையான இளைஞர்கள் தான். அதை உணர்த்தும் நன்னாள் தான் இன்று. ஒரு யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு உணவகத்திற்கு உணவருந்த போகிறோம். சமையல் கலைஞர் எந்த கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கினார் என்று பார்த்துவிட்டா உணவு வாங்குகின்றோம்? இல்லை, அவருடைய கைவண்ணத்தில் வெளிப்படும் உணவின் சுவையை ரசித்து தான் நாங்கள் உணவருந்துகின்றோம். அதே போலத்தான் ஒரு திரையரங்குக்கு திரைப்படம் பார்க்க போகும் போது அந்த இயக்குனர் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றார் என்று நாம் பார்ப்பதில்லை. அவருடைய கதை சொல்லல் மற்றும் காட்சிப்படுத்தும் திறமையை பார்த்துதான் நாம் ரசிக்கின்றோம். கல்வி என்பது நமக்கு அறிவை தரும், நம்மை நல்வழிப்படுத்தும். அதில் மாற்றுக் கருத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனால் அந்த அறிவை செயல்பாடாக மாற்றுவதுதான் திறமை. வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள். நம்மிடம் இருக்கும் பட்டங்கள் வெறும் காகிதங்கள். நமக்கு கை கொடுக்கும் திறமைதான் உண்மையான ஆயுதம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிக வேகமான ஒரு காலகட்டம். தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட படிப்பை படித்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று அப்படியல்ல. உங்களுக்கு தெளிவாக சுவாரஸ்யமாக பேச தெரிந்தால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். உங்களுக்கு தரமான கோணங்களில் ஒளிப்படம் எடுக்க தெரிந்திருந்தால் நீங்கள் ஓர் சிறந்த நிலப்பட கலைஞர். அழகாக வடிவமைக்க தெரிந்தால் நீங்கள் ஒரு சிறந்த வடிவமைப்பாளர். திறமையை வளர்த்துக் கொள்வது என்பது ஒரே நாளில் நடந்து விடுவதில்லை. அதற்கு தொடர் பயிற்சியும் பொறுமையும் தேவை. ஒரு சிற்பி பாறையை செதுக்கும் போது முதல் அடியிலேயே சிலை வந்து விடுவதில்லை. 100வது அடியில் தான் பாறை சிலையாக மாறுகிறது. அதற்காக அதற்கு முன் அடித்த 99 அடிகள் வீணென்று அர்த்தமில்லை. அந்த 99 அடிகளின் கூட்டு முயற்சி தான் 100வது அடியில் சிலையாக மிளிர்கிறது. இன்றைய இளைஞர் திறன் தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒரு விடயத்தை கற்றுக் கொள்வேன், என் திறமையை வளர்த்துக் கொள்வேன், என் குடும்பத்திற்கும் என் நாட்டிற்கும் பயனுள்ள மனிதனாக இருப்பேன். அதுவே இந்த நாளின் உண்மையான நோக்கம். அன்பான நேயர்களே, கனவுகள் அனைவருக்கும் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை நனவாக்குவது நமது திறன்கள், நமது முயற்சிகள், நமது விடாமுயற்சிகள். இன்றைய உலக இளைஞர் திறன் தினத்தில் உங்கள் திறமையை நம்புங்கள், அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வடிவத்தை உருவாக்குங்கள். அனைவருக்கும் உலக இளைஞர் திறன் தின நல்வாழ்த்துகள். ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தை நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கார் நடிகர் சரத்குமார்.

இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நாடு முழுவதும் 102.6 102.6 102.8 102.8

காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் வசந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கிடைச்சிருக்கு. மகன் ஆதிர் ஹத்விக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறாராம். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தந்தை ஜெகதீஸ்வரன், தாய் லோகினி, தாத்தா நல்லசாமி, அப்புறம் பாட்டிமார்களான அமரஜோதி மற்றும் மாரியாய், தங்கை ரிதுஷாரணி அப்படிங்கிறவங்க எல்லாருமே வாழ்த்துறதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருக்காங்க. நாங்களும் வசந்தம் எஃப்எம் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதியான கட்டிடத்தை, வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தினா மட்டுமே உறுதியான வீட்டையோ கட்டிடத்தை கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட கட்டிடங்களை, வீடுகளை அமைத்துக் கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் தரமாக இருக்கும் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, ஐடி ஊடக வலயம் இப்போ வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் வேலைத்திட்டமானது வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வீதி விபத்து தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கும் செயல் திட்டம் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பாடசாலைகளுக்கு சென்று மேற்கொண்டுருக்காங்க. அந்த வகையில் அடுத்தடுத்த வாரங்களிலும் இந்த செயல் திட்டமானது இடம்பெறுவதற்காக காத்துட்ருக்கு. அந்த மாதிரியான தகவல்கள், செய்திகள் வரும்போதும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது இந்த காலநிலை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரம் மழை இருக்கும், ஒரு நேரம் வெயில் இருக்கும், இப்படிலாம் இருக்கும்போது இந்த காய்ச்சல்

தலைவலியெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து தொத்திக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த காய்ச்சல் தலைவலியிலிருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான அந்த காய்ச்சல் தலைவலியெல்லாம் பறந்து போயிடும், நீங்களும் உங்களோட வேலைகளை விரைந்து செய்யலாம். சரி, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இளைஞர்களுக்கான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், அரசாங்கத்திடமிருந்து ஒரு செய்தி கூட வந்திருக்கு, கட்டுமானத்துறை நிபுணர்களுக்கான தேவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதி அமைச்சர் அவர்கள் டிபி சரத் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிலவும் கடும் தொழில் நிபுணர்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா கட்டிட தொழில் மேற்கொள்றதுக்கான இல்லை கட்டுமான தொழில்கள் மேற்கொள்றதுக்கான நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட தொழில் நிபுணர்கள் வந்து வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதி அமைச்சர் வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டின் இறுதியில் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலும் ஆரம்பிக்கப்படவுள்ள பிரம்மாண்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு வெல்டிங் மற்றும் எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திறமையான பணியாளர்களை கண்டறிவது ரொம்ப சவாலாக இருக்குது. அதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற பிராந்திய நாடுகளை காட்டிலும் தெற்காசியில் மிக வேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இலங்கை மாறியுள்ளது அப்படின்னு வந்து அவர் இந்த போது தெரிவிச்சிருக்காரு. இதான் நாங்களும் சொல்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான திறன்களையும் கூட வளர்த்துக்கொள்ளலாம். வளர்த்துக்கொள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கான இடம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கல்வி முக்கியம், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி மட்டும் போதும் அப்படின்னு இருந்துடாமல் அதை தாண்டியான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான செயல் திட்டங்களையும் அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தனிப்பட்ட திறமைகள் தொழில்சார் தகமைகளை வளர்த்து கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், முன்னுக்கு வரணும். சில இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வகையில் ஒரு வேலையை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பாங்க. அது கிடைக்கும் வரைக்கும் காத்திருப்போம், நான் வந்து என்னோட படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காமல் அந்த இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தொழில்சார் திறனை வளர்த்துக்கொள்ளுங்க, அப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திறன் வந்து உங்களை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்போ சில பேர் வந்து அரசாங்க தொழில் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ருப்பாங்க, நாங்கள் படித்து முடிச்சிருக்கோம் அரசாங்க தொழிலுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு. ஆனால் அரசாங்கத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத துறைகளில் கூட தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உங்களுக்கான ஒரு திறனை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம். இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கும் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். நிறைய பேர் தான் கல்வி கற்ற தொழிலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட அதிகமான வருமானத்தில் வேலை செய்கிற இடங்களில் இருப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க தனிப்பட்ட ரீதியில் வளர்த்து கொண்ட அந்த திறன் தான் அப்படிங்கிற விடயத்தை நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா சுயத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அடங்கும். சரியா, இந்த மாதிரி சுயத்தொழில் ஒன்றை கற்றுக்கிட்டீங்கனாலும் கூட நீங்கள் யாருக்கும் அடிபணியாமல் வாழ்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விடயத்தையும் இன்றைய தினம் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இன்றைய தினம் இதற்கான கேட்டிருந்த தலைப்புக்கான பதில்களை ஏராளமான பேர் வந்து தொலைபேசியினூடாக மேற்கொண்டு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொண்ட சொந்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து மிக்க மிக்க நன்றி. இந்த நாள் உங்களுக்கு வந்து இருக்கும் இருந்த பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். விடைபெறுவதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்காக கலையகத்தில் எம்எல் கிருபானா வந்திருக்காங்க. விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாரேன் மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ் 102.6 102.8 வசந்தம் FM
3: நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: மட்டில் வசந்தம் எஃப்எம் வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: காளான் வளர்ப்புக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு விவசாய கால்நடை காடு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் இயங்கும் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை திட்டமிட்டுள்ளது. இந்த காப்புறுதி திட்டத்தின் காளான் வளர்ப்பு கூடம் ஒன்றினை 3 மாத காலத்துக்கு காப்புறுதி செய்வதற்கான தவணை கட்டணம் சுமார் 2025 ரூபாவாகும். அத்துடன் நோய்கள் அல்லது பூச்சி தாக்கங்கள் காரணமாக காளான் வளர்ப்புக்கு சேதம் ஏற்பட்டால் 22,500 ரூபாய் காப்புறுதி இழப்பீட்டை வழங்குவதற்கும் இத்திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாக காளான் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் இக்காப்புறுதி பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்பாராத நட்டங்களில் இருந்து பாதுகாப்பை வழங்குவது இதன் முக்கிய நோக்கமாகும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இதர எரிபொருட்களை இறக்குமதி செய்ய நாடுகளுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த அதிரடி நடவடிக்கை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை பெருமளவில் கொள்வனவு செய்யும் முக்கிய நாடுகளான இந்தியா மற்றும் சீனாவுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். எமது அடுத்த மனித செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களை சுமந்து வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பிரியா. டெமெட்டோ கூட தான் உங்களோட சொந்த இடமா? அப்படியா? சரி, தொடர்ந்து வசந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கண்ணா. சரி, சொல்லுங்க. அதாவது இதுக்கு முதல் நீங்க பேசிருக்கீங்க ஒரு தடவை, நான் நினைக்கிறேன் ராகம் சுகமானதுல. முதலாவது நேராவே
1: வந்துட்டீங்க.
0: பிரியா, இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, தம்பி தங்கச்சி எல்லாருக்காக. ஆனா கேக்குற பாட்டு சொல்லி.
0: என்ன பாடல்?
1: தெய்வ வாக்குல இருந்து தெய்வ வாக்கு பாட்டு.
0: தெய்வ வாக்கு பாட்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, பாடலை தர முயற்சி செய்கிறேன். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமே பிரியா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான சோக பாடலை சுகமாக தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் பேஸ்புக் உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நாகராஜன் நடந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. அக்கறை பெற்ற ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க? நான் முகமது சாலை இணைந்திருக்கின்ற மருதமுனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. நட்புட்டி முனையிலிருந்து சத்தார் வந்திருக்கின்றார். கிருபாண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். குறிஞ்சங்கணி அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சுகாந்தி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப சந்தோஷமா சோகமும் சுகமாக கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். செங்கடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிற தேவளை. அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க? நான் காளிமுத்து இணைந்திருக்கின்றேன். கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சோகமாக இருக்கின்ற இந்த வேளையிலும் சுகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ராகம் சுகமானது அப்படின்னு சொல்லி கொழும்பு ஐந்திலிருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம். லிந்துளையிலிருந்து ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கிறேன். நானும் சத்தமா வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. வெளி கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கின்றார். அம்மா சோங் சூப்பர் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சுந்தர்ராஜ் இணைந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை கிருபாண்ணா ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6:80 இதய ரத்தினம் இணைந்திருக்கின்றார். பூனாகலை ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளை என்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு சோக பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி குமுதராஜா இணைந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம் ஹரோலினா ஆகாஷ் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அறந்தாங்கி ஐயப்பன் இணைந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவளை. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்றார். தொண்டைமானவர் செல்வச்சின்னதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான். நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா வந்திருக்கின்றார். மாளிகாவத்தையிலிருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். சந்திரா குஷன் வர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளை புஷ்பராஜ் இருந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க, நான் அட்டாம்பேட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்கொடவத்திலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:30. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இந்த நேரத்தில் இணைந்திருப்பது மருதமனையிலிருந்து பதூதீன்.
0: எப்படி இருக்கிறீங்க பதூதீன்?
1: நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி? நலம் தானே?
0: நான் நல்லா இருக்கிறேன்.
1: இருந்தாலும்
0: மனம் நிறைய இருந்தாலும் அதை காட்டிக் கொள்வதும் இல்லை. அப்படியா?
1: இருந்தால்தான் காட்டிக் கொள்ளலாம், இல்லையே?
0: அதுதானே, சிரித்துட்டே கடந்து போகலாம் என்ற ஒரு முடிவோட இருக்கிறீங்கன்னு விளங்குது. சரி, சொல்லுங்க பதூதீன், நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடல் கேட்பது நிறைய மனைவி மக்கள் மற்றும் மருந்தை கற்றி அப்துல் நாகர் காரியப்பர் விதி நவர்தீன் மற்றும் அலிகான் வாழ்ந்திருப்பு கமல் ஆயிச்சாமல் தீமா மற்றும் இம்மாசத்துலாம் இந்த நேரத்தில் வசந்தம் பங்கெடுக்கிறேன். ஐக்கா ஆகியோர் எங்கள் அன்பான அறிவிப்பாளர் தான். உங்களுக்காக கேட்போம் எனக்கு ஒரு பாடல். நான் பிறந்தது தனியா, மண்ணில் வளர்ந்தது தனியா. இந்த பாடலை முடிந்தால் பாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

0: சித்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இருந்துக்கிறீங்க. நேரம் 10:46. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: அன்பான காலைநேர் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, அப்ப தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருக்கும் ஒரு நேயர். அதே இடத்துல வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படியா? சரி, சொல்லுங்க முந்தாஜ் பேகம். சோக பாடலை கேட்கிற பொழுது உங்களுக்கு அப்படியே கண் கலங்குற மாதிரி அப்படி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
1: ஒரு சில நேரங்கள்ல

0: சரி, ஒலிக்கு பாடல யாரோடு இணைந்து கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்காக செல்ல மகளுக்கா முக்கியம் உங்களுக்காகவும் புவனேஸ்வர் நந்தகுமார் பேருக்காகவும் வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்த பிக்க
1: நன்றி எனக்கு.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தெஹிவளையிலிருந்து ஷாலினி வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி. கடுதாவளையிலிருந்து ஜீவப்பிரியா இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். சர்மா பவானி இணைந்துக்கிறாங்க. சிவா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவிகளை. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி பிரசா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. இதமாக இருக்கின்றது சோகமான பாடல்களை கேட்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இதேவேளை ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார். இன்னி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகந்த் இணைந்திருக்கின்றார். சூப்பர் பாடல் தெரிவுகளை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றேன். பரமக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜ் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகளோடு வசந்தம் வானொலிப்பட்டி கருகாமையிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். நீங்காத நினைவுகளை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நசார் குறிப்பிட்டுகின்றார். வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் விஜயகுமார் இணைந்திருக்கின்றேன். மீப்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் கலா பிரியா மற்றும் சுகந்தன் பிரதீப் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். இனிமையான வணக்கம், நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க, இத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டுகின்றார். அத்தனை அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மேலும் குறிப்பிட்டுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற வெஸ்டர்ன் ராஜா. அதேபோன்று ரவி தர்ஷினி இணைந்துக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வரக்கா போலையிலிருந்து கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். குமார் வந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கோசலை இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராஜ் வந்திருக்கின்றார். குமுத ராஜா இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து எஸ் பரமானந்தன் வசீஹரன் வந்திருக்கின்றார். கிருபாண்ணா இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இன்று பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றாராம் பகவந்தலாவை சேர்ந்த கேதீஸ்வரன் ரோஜினி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஆதிர் ஹத்விக் இன்று பிறந்த தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரை வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி, தந்தை கேதீஸ்வரன், தாய் ரோஜினி மற்றும் தாத்தா நல்லுசாமி, பாட்டிமார் அமர ஜோதி மற்றும் மாமியார் அன்பு தந்தை ஹிருத்ராசினி ஆகியோரையும் வாழ்த்துவதாக குறிப்பிடுகிறாங்க. இவரை வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அதேபோன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனகரத்னம் வந்திருக்கின்றார். சங்கானையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதேபோன்று அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க பருத்தித்துறையிலிருந்து. அத்தனை உறவுகளுக்காகவும் மொழிக்கும்

0: மகாஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கொண்டுள்ள மில்லனிய பிரதேச சபையின் தவிசாளர் ஜெயதுங்க கமகே சமன் சுஜீவவுக்கு அடையாளம் தெரியாத தொலைபேசி அழைப்பு மூலம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாடு குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை ஒரு மணியளவில் நபரொருவர் தவிசாளரின் கைவேசிக்கு அழைப்பை மேற்கொண்டு விடுவதற்குள் கொலை செய்து விடுவதாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொரணை தலைமையக போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று அவரது வீட்டுக்கு சென்று முறைப்பாட்டு உத்தியோகபூர்வமாக பதிவு செய்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரனில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் ஐந்தாவது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் தங்களுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மடத்தியாளர் செய்தியினை மதியம் ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்த் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:10 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம் கிரபான, பாராசு சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார். இனிமையாக இருக்கிறது. சிலருக்கு உவப்பாக இருப்பது புளிப்பாக இருக்கிறது இனிக்கிறதா மறுபடி? சரி சொல்லுங்க சிவகுமார், நிகழ்ச்சியில யார் யாருடன் இந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்கறது அபிஜானு, பிரேம்குமார், பிரிசானு, மதுசானு காம், பாலாஸ்டர் ஞானசேகரன், வெள்ளையன் சவுந்தராஜன், கிணிப்போல் டீன்சலும், கண்ணத்துற வசந்த செலும் காவும், ரமேஷ் சுதா செலும், கண்ணத்துற டிவி பாஸ் பவாஸ் கண்ணத்துற அடி பிள்ளைங்க போனா

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:19. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணன், மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கிறார். வசந்தத்தின் அபிமான நேயர்களில் நானும் ஒருவன். மனம் கவர்ந்த பாடல்கள் அத்தனையும் தந்து கொண்டிருக்கிறீங்க. ஈரமான ரோஜாவி என்ற பாடல் அருமையிலும் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இடத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஓர்கோட் மாவட்டம் மைக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து இனியதொரு சோக பாடல் ஒலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அமுதா இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு கோவை மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. மாலா வந்துக்கிறாங்க. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ஒரு பெண் புறா என்ற பாடல் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்டிருந்தேன். அருமையான பாடல் திருவுகள் அப்படின்னு சொல்லி தயாகரன் எழுந்திருக்கின்றார். கிருபாண்ணா ரொம்ப சந்தோஷம், உங்கள் குரலில் அந்த பாடலை தந்திருந்தீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கென்யாவிலிருந்து நசூர் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனி நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. நிக்கவரட்டியாவிலிருந்து சரீஃபா வந்துக்கிறாங்க. மட்டக்கிளப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை. வினு வந்துக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள். நிலம்பையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மதன், சத்யா, தினு, ஜனு ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கீதா ஸ்ரீ இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று கணேஷ் ராஜா வந்திருக்கின்றார். சங்கமித்த மாவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கொழும்பிலிருந்து யோகா, செல்வா, தயா, திலீப் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சசிகலா வந்திருக்கின்றார். சசிகலா சுரேஷ்குமார் புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. மொரீன் இணைந்திருக்கிறாங்க. ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ஹிந்துஜா வந்துக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. பிரிலால் இணைந்திருக்கின்றார். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. பஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். அன்வர் இணைந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து கொள்ளுங்க. ஆமர் வீதி லாங்கா ஹோட்டல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. சிவா நோவூடிலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். கொட்டக்கலை சந்தானம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. அச்சுவேலியிலிருந்து, யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா இருந்திருக்கிறாங்க. வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஹரோலினா ஹரி வந்துக்கிறாங்க. நிசா இருந்துக்கிறாங்க. மாவனிலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை. அக்கரைப்பற்று பாப்ரையில நிசார் வந்திருக்கின்றார். கார்த்திக் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று தாசன் பிரியா இணைந்துக்கிறாங்க. ஏறாவூரிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:32. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: பெரிய நிலாவணி சாந்தி கோவிந்தராஜன்.
0: சாந்தி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கின்றேன் சார். சோக சோக பாடல் எல்லாம் போட்டு மனதற்கு
0: காயப்படுத்தியாச்சா? அள வச்சாச்சா? ஆஹா, சரி. அவ்வளவு சோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க மனசார சொல்றீங்களா, இல்லாட்டி அந்த சோகத்துல இருந்து மீண்டு வரலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறீங்களா?
1: நான் சோகமா இல்ல சார், பாடலை கேட்கும் போது சோகமா இருக்கின்றது. உடனே உங்களிடம் பேசும் போது மீண்டு விட்டு.
0: அதுதான. அப்ப நீங்க சோகமா இருக்கிறீங்களா, வந்து பேசுங்க, சுகமாகிருவீங்க.
1: பாடலை கேட்டு சோகம் என்றாலும் சந்தோஷமா இருக்கின்றது. அழைப்பு கிடைச்சு உங்களோட பேசும்போது.
0: சரி, சாந்தி கோவிந்தராஜன், இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாண்மைக்காகவும் தான் அறிவிப்பாளர். உங்களுக்காகவும் மற்றும் முனராக்களை தனலட்சுமி பருத்துத்துறை அருமொழிக்காகவும் உங்கள் அன்பிக்கினிய ஏதோ சோக பாடலோ என்ன பாடலோ தாருங்க.

0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: பாகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக்
2: தான். மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஆர்டர் பண்ண
3: வந்தேன். ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு. ஜிஐ பாக்ஸ் பார்.
5: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:45. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி சுகமா இருக்கிறீங்களா சரோஜினி?
1: நல்ல சுகம் சார். நீங்க பேசுறீங்க?
0: ஆ, நான் நல்லா இருக்கிறேன். சரி, இப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு வேலையும் செய்து கொண்டிருக்கீங்க அப்படியா?
1: ஓ, வேலையும் செய்துட்டு இருக்கேன், பாடலையும் கேட்டிருக்கேன், லைன்ல எடுத்துக்கவே இருக்கேன்.
0: லைனுக்கும் வந்துட்டீங்க?
1: வந்துட்டேன்.
0: சரி, சொல்லுங்க.
1: ஆமா சார்.
0: இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: கொழும்பு 14 மும்தா சிலேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, கருத்துத்துறை அருள்மொழி, கிரியல்ல ராஜலட்சுமி, சின்னையா மகாதேவன், பணாமத்தை ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு நன்றி.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: சந்தோஷத்துல என்ன செய்யறதுனே முடியலண்ணா.
0: ஆஹா, லைன் கிடைக்கல.
1: ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எடுத்து எடுத்து லைன் கிடைக்கவே இல்ல.
0: ஆஹா, சரி. உங்களுடைய பேர் என்ன?
1: நன்றி சொன்னா. இந்த ஆரம்பத்துல மூணு பாடல் போடுறீங்க அம்மாவை பத்தி, ரொம்ப நன்றி அண்ணா.
0: அப்படியா? உங்களுடைய பேர் என்ன?
1: சரோ. எட்டியாண்டு சரோ.
0: சரோ. சரி, இப்ப உங்களுக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா. ஏன்னா
0: என்றும் எப்பொழுதும் அசையாத சொத்து எம் தாய். சொல்லுங்க சரோ, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கணவன் நேசகுமார், பிள்ளைகள் மகள் அபினேஷா, மகன் சுவாஸ்திகன், அப்பா மற்றும் மாமி மாமா, அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்த சொந்தங்களுக்கும், சொந்தங்களுக்கும், அண்ணா உங்களுக்காகவும் கேட்போண்ணா.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி அண்ணா. நன்றி.
0: இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இருந்துகின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து கம்பன் ஃபேனட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஞான முருகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்.

நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகின்ற பாடல்கள் அத்தனைக்கும் சபாஸ் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையிலிருந்து அரசு இணைந்திருக்கின்றார், எட்டியாந்தோடைய ஜெயந்தி இணைந்திருக்கிறாங்க. பாடல் தெரிவுகள் அருமை வாழ்த்துக்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மனோகரன் இணைந்திருக்கின்றார், கணபத்தி மனோகரன் வந்திருக்கின்றார். அதே போன்று ஸ்டீவ் இணைந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னோடது கடையில் ரொம்ப சத்தமாக ஒழித்து கொண்டிருக்கிறது வசந்தம், புத்தூர் பிவிஎஸ் ட்ரெய்லர் ஷாப்பில் ரொம்ப சத்தமாக ஒழித்து கொண்டிருப்பதாக குகன் குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் ராஜன் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. இவளை சமீதரன் இணைந்திருக்கின்றார், சொந்தரிடம் நைனா தீவு, தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆஸ்பத்திரியிலிருந்து நக்கீரன் வந்திருக்கின்றார், வழமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதிப்பாடல் ஓ

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா மற்றும் அபுல் ஹாசன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினர்களே.

0: நேர்களின் திருவில் நிகழ்ச்சிகளின் முதல் தர வானொலி வஸ்தமேஃபம் இப்போது சரியாக 12:05 ஆகின்றது. மற்றும் புத்தம் புதிய நாள் சுப்பிரண பாடல்களோடு புதன்கிழமை பொழுது ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேரம் நிகழ்ச்சியோடு வணக்கம் அபுல்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க ருபிதாத்தா?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாளைக்கு வர வர மாற பசு தமன்னமாய் வந்துட்டீங்க. என்ன
0: தமன்னா?
1: இல்ல என்ன
0: முடியல, என்னால முடியல.
1: அரிசினவங்களை பெரியவங்களை சார்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி வரை என்று ஈரக்கூட வரை ஆசிக்கான மதிய நேரம் வணக்கம். வீட்டுல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, போற போறது எல்லாம் பிரச்சனை, இந்த அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆசிக்கா ஜாலியா ஈ கேளுமே நினைச்சு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா
0: சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க கால் பண்ணணும் 0122 715 001 அல்லது 0122 715 111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம். வாங்க
1: ஆச்சிக்கா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.

0: நீங்க ஆசிக்கா கேட்டுக்கொண்டிருக்கே மதிய நேர குதூகலம். குதூகலம் சொன்னா மதிய நேர குதூகலம். தார் வந்தீங்கன்னு பாக்கணும் பேசுறதுக்கு. வணக்கம். வணக்கம். கணேமுள்ள கருணா. நானா எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
1: என்ன
0: பாட்டு
1: கண்கள்
0: காதல் சொல்ற உதவி கண்கள் கலங்குதா?
1: கலங்குது.
0: தேவி இல்லாம காதல் கண்ண கலை கொள்ளீங்க. சும்மா இக்க வேண்டியதானே.
1: எல்லாரும் கேப்பேன்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, இதே மாதிரி ஸ்லேவன்ல இருந்து புவாரி நானாவும் சலீன் நானும் வந்தீங்க ஆசிக்கான குத்து ரொட்டி மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டு அவரும் சொல்லிக்கா ஆசிக்கான பாட்டு புவாரி நானாக்கு.

0: காணவிற்றோர் சுப்ரான பாடலில் நாங்களும் சந்தோஷமா.
1: கிட்டாரி என்ன அவள்
0: தெரியலையே,
1: தெரியாம ஒரு கிட்டாரி உண்டு
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: கிட்டாரி எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க.
2: நீங்க
1: பேசுறதால மாற கலகலப்பு. எங்கிருந்து பேசுறீங்க?
0: ரமேஷ்குமார்.
1: மலை கீரிமலை எங்க இருக்கு?
2: கீரிமலையை
1: நீங்க நேர கலையத்துக்கு வாங்க. விக்ரமசிங்கபுரிக்கு வந்து அங்க வந்து வசந்தம் எங்கன்னு கேட்டா எல்லாம் காட்டுவாங்க. வந்து அபிலாசன்
2: நன்றி
1: ரொம்ப நன்றி. பாத்தீங்களா?
0: அதுக்குதான் பேர் அப்படி இருக்கு போல இருக்கு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
0: அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு சரித நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்த பேசலாம். அபுல் ஹாசன் வணக்கம்.
1: வணக்கம்.
2: யாரு கத்துனது?
0: அதுதானே
2: கரோளப்பட்டி வத்தலையால போன சீ கரோளப்பட்டி தான் கடைசி கரோளப்பட்டிய
0: போயிருக்கீங்களா?
2: என்ன என்ன குழந்தை செல்லுங்க பேச்சு தாரு பேர் குழந்தைட
1: சமையல்
2: வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? தாராள மீக்கா பாட்டு கேக்க
1: என்ன
2: பாட்டு உங்களுக்கு?
1: எனக்கு வேளா படத்துல இருந்து அந்த ரோசாவே ரோசாவே என் வீட்டு
2: ரோசான்னு
0: பாடுறேன். சோக பாடலாச்சு
1: பாடல்ன்றி
2: ஞான சக்தி எவ்வளவு கூடிக்கின்னு பாருங்க.
0: கவனம்

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வை. எனக்கு வேலை வேலை தாமி.
2: ஏண்டா உங்களை தட்டி கேட்க ஆளே கிடையாதா?
1: இல்லங்க.
2: கூட பிறந்தவனுங்க
1: இல்ல.
2: அம்மா அப்பா
1: இல்லாத அனாதன் சாமி, ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல.
2: சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா?
1: மாடு மேய்க்கிற வேலையா?
2: ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா?
1: கேவலம் இல்லைங்க, ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சு தான் இங்க வந்து படுத்து கிடந்தேன்.
2: டேய் சாதுவான மாடுறா, ஒண்ணும் செய்யாது.
1: சரி சரி, அப்ப மேய்க்க.
3: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர்
4: நடிகர் சரத்குமார். ஹேப்பி பர்த்டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வணக்கம்
2: அன்பான மதிய வணக்கம் இருவருக்கும், ருவினா மேடம் அபுல் ஹாசன் இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க ஸ்ரீதேவி?
2: நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன். ஸ்ரீதேவி
1: மஜித் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சும்மா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சும்மா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க, வீட்லயே வேலையா?
3: சும்மா தைக்கிறேன்.
2: நான் இப்ப டியூட்டியில இருக்கிறேன் மேடம்.
1: டியூட்டி
3: டியூட்டியோட இவ்வளவு பேச டைம் இல்லையா? பாட்டு தான் கேக்குற டியூட்டியில என்ன?
2: இல்ல இல்ல, அதெல்லாம் டியூட்டி நிக்குது.
3: நான் படிக்கிறேன்.

0: அபுள் என்று வந்ததும் அதே அபுள் என்றும் உள்ளது ஒரே அபுள் நிலத்தி நிற்கும் ஒரே அபுள் நிலத்தி நிற்கும் அபுல்
1: ஹாசன் செல்லி விடக்னே மாற விட கயிறு இந்த வாயில்
0: தியேட்டர்ல நடந்தேன் இதுக்குத்தான் உங்களுக்கு பாட்டு எடுத்தேன்
1: செல்லி விடக்னே சார் தீ படுற பாடு நீங்க கேட்கத்தானு சேரிங்க செய்தே வேணும் அப்படி இல்ல நம்பி நம்பி என்ன செய்ய
0: ஆறு போட்டுக்கு ஏன் நம்பி ஆசைப்படி ஒரு போட்டு காணும் தானே ஆறு போட்டுக்கு ஆசைப்பட்டீங்க
1: ஒரு போட்டு பில்லாம் போச்சுன்னு
0: கடைசியில் ஆறு போட்டு பில்ல கடைசியில் புவனேஸ்வரி வந்து உங்களை அரசு பண்ணிட்டு போறாரு
1: சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தாராள மீகாஜி தேவி
0: அந்த பாட்டு கேட்கறதுக்கு தம்பி தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும் தோப்பூர் அன்பான தம்பி மொய்டின் அவர்களுக்கும் கொழும்பு 14 வரைக்கும் சகோதரி மும்தாஜி பேன் அவரது கணவர் முகமது சை செல்ல மாலுக்காகவும் அன்பான வத்தளை ஐயா கண்ணு மாவனிலை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும் பரிசுத்துறை சிரிப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காகவும் தம்புள்ள சகோதரி ரஹுமா கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காகவும் உங்கள் இருவரையும் சேர்த்து கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம் வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி வணக்கம் இருவருக்கும்
1: நன்றி
2: ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பாத்தீங்கன்னா உங்களுக்காக
1: பாட்டு எழுதிக்காங்க நீங்க பாருங்க ஒப்பாரிதான் வைக்கிறீங்க
2: சரி ஓகே அவள் கூல் ஆகுங்க அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம்

0: நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பண மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்கவின் சகோதரரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜெயலாத் பண்டார திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். மதுவரி அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி வீரக்கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரிடமிருந்து பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய அதன் நிதி மற்றும் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் ஹாங்குரங்கத்த பகுதியில் வைத்து ஜெயலத் பண்டார திசாநாயக்கவை கைது செய்துள்ளனர். 58 வயதுடைய சந்தேக நபரான அவரை இன்றைய தினம் நுகேகூட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
0: வருகின்றனர்.
1: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தீவிர போர் பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலை இன்று மேலும் உயர்வை சந்தித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை 79.91 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை 85.53 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலையிலும் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: சரியெல்லாம்
3: நல்லா இருக்காங்கன்னா நீங்க இருக்கும் வரையும் உள்ள என்ன கூற மற்றவங்களுக்கு
2: தோப்புரை அவருடையதான் என்ன
3: உங்களையா
2: அவருடைய தோப்பு அவருடைய தோப்பு தாராளம் மீக்கா தோப்புல பாட்டு கேக்க
3: நிகழ்ச்சி பக்கம் அப்படியே வரலாம். ஞாபகப்படுத்தலாம், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக அவள் இந்த டேக் கேர் வேலை திட்டம் பாத்தீங்கன்னா அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டுற விசேடமான அதாவது வீதி விபத்துகளை வந்து தவிர்த்துக் கொள்றதுக்கு வந்து நாங்க எவ்வகையான விடயங்களை வந்து விழிப்புணர்வு விடயங்களை வந்து பின்பற்றணும் அப்படின்னு
2: சொல்லி நல்ல ஒரு விஷயத்தை செய்யுங்க. ரோட்ல எப்படி கடக்கணும், அந்த பக்கம் பாக்கணும், இந்த பக்கம் பாக்கணும், முன்னுக்கு பாக்கணும், பின்னுக்கு பாக்கணும், கவனமா போகணும் சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஒரு அறிவுற்ற விஷயமே.
3: கண்டிப்பா கண்டிப்பா. எனவே சந்தோஷமாக நாங்களும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா வீதிகளை பயணிக்கிற நேரத்தில் மிக மிக அவதானத்தோடு நிதானமாக நாங்க பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் எடுத்து ஒரு அருமையான பாடல்

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டி கரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கும்.

0: சூப்பரான பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம். நிதிமதி நிறுகுதிகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 1:32 நிமிடமாக இந்த நேரம் அளித்து வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் சகுமார் கண்டு பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார்.
2: வசந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க வசந்தகுமார்?
1: என்ன
0: பாடல்?
1: இந்த குஷி படத்துல மும்தாஜும் இந்த விஜயும்
2: நடிச்ச ஒரு பாடல் ஒன்று இருக்கு, அந்த பாடல் பேர் மறந்துட்டேன்.
1: ஒரே பாட்டு
2: தான் இருக்கு. இந்த பாட்டு மல்லிகை பூவே மல்லிகை பூவே,
1: இல்ல இல்ல அது அந்த படத்துல இல்ல.
2: அந்த இது ஏதோ ஒரு பாட்டு, அதான்
1: அந்த பாட்டும் இல்ல.
2: அப்ப என்ன பாட்டு?
1: சர்ச் பண்ணி பாருங்க. கொஞ்சம்
2: குஷில 150
1: பாட்டு
2: என்ன வெள்ளி சலங்கைகள் கொண்ட கல்லை
0: நீங்க
2: மாறாளேனா நீங்க?
1: சரி, ஏதாவது ஒரு பாடல்.
2: இந்த பாட்டு ஒருவேளை கட்டி புட்டி கட்டி புட்டிட்டா அதான் என்ன பாட்டு மறந்துட்டு என்ன நீங்க ஆள் நீங்க? சரி, தாரலா பிக்காத பாட்டு
1: கேக்குமே.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. இந்த பாடலுக்கு தான்
2: அந்த பாட மறந்தவர் முன்தாஜ் பேக குழு பாத்தா வார ஆள் அவர்.
0: சரி ஓகே, இனி சிக்கல் தான்.

0: மாலையின் நட்சத்திரம்.
1: எல்லாரும் வந்துட்டாங்கல்ல?
2: எல்லாரும் இருக்கானா?
3: என்னங்க சின்ராசு,
2: என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு? சீக்கிரம் எடு.

0: the day. Star of the day.
1: சுப்ரான் ஒரு ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கோம். நேரம் இப்போது 1:44 நிமிடம். சரி, இந்த நேரம் அபுல் ஹாசன் உங்களோட அழைப்பில் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாமா? வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இந்த நேரம் எங்களோட வந்து பேஸ்புக் பக்கமா ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நீத்துக் கொள்ளலாம் திப்ளிகா சேலந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டு. அதே போல ஒரு கூட வத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் இணைந்து கொண்டு பார்வதி நிஷாந்தனுக்காக பாடல் பிபி கேட்டு இருக்கிறாங்க.
2: மர்தானந்த் சுரேன் வந்திருக்கார், ரமேஷ் வந்திருக்கார், ஃபஷால் வந்திருக்கார், சுரேஷ் வந்திருக்கார், அது மாதிரி ரகு வந்திருக்காங்க, கண்மணி வந்திருக்காங்க, ஆசிக்கான பாட்டு ஒன்று தாங்கன்னு சொல்லிக்காங்க.
1: அதே போல குச்சாக்கணிலிருந்து அசருடீன் இணைந்திருக்கிறாங்க. ஹஸ்பான்ல இருந்து விஜயகுமார் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டு இருக்கிறார். பூனாக்களிலிருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக பாடல் பிபி கேட்டு. பரமானந்தன் வசீகரனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்தில் உறவுகளுக்காக நல்ல ஒரு பாடலை சொல்லி, தங்கம் ஜெனிட்டா ஆண்டனி அம்மாளுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: அதே போல புஷ்பராஜ் சுதன் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் ஓயால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ரிஃப்கான் இணைந்திருக்கிறார், ஹாதியா ஹோட்டல்ல நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பரா நாங்களும் கெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாய்ந்த மருதுல இருந்து ரிஃப்கான் இணைந்திருந்தார். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நசூர் இணைந்திருக்கிறார், அவரும் கினியாலிருந்து இணைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து எங்களோட வந்து சிவராம் இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு.
2: கே கே சிலிருந்து கண்ணா வந்திருக்க, கட்வான் இருக்கிறீங்க, சகோதரிகளுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க, நானா நீங்க பேச போகல ஆசிக்காகி தாத்தா கொஞ்சம் பேச்ச குறைக்க சொல்லிக்கேன். கே கே எல்லாம்
1: அப்படியா? நானாகவும் தான், நானாகவும் பேச்ச கொஞ்சம். சரி, ஓகே, எல்லோருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல். அடுத்த பாடல்
2: என்ன பாட்டு
1: உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்?
2: எனக்கு பிடிச்ச பாடல் என்ன பாட்டு?
1: ஷீனு திரைப்படத்துக்காக நடைபெற்ற பாடல்.

0: அரசிகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பிரதி மேயர் அல்லது உப தவசாளராக தெரிவு செய்யப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்துடனான 6 நாட்கள் விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 2026 ஜூன் 22 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அந்த புதிய விதியின்படி உள்ளூராட்சி மன்றம் ஒன்றின் பிரதி மேயர் அல்லது உப தவசாளராக தேர்வு செய்யப்படும் அதிகாரி ஒருவருக்கு முன்னர் இருந்தவாறு சம்பளத்துடனான 6 நாட்கள் விடுமுறையை பெற்றுக்கொள்ள அல்லது தனது விருப்பத்துக்கு அமைய அந்த பதவிக்காலத்துக்குள் சம்பளமற்ற விடுமுறை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பதினாறு மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கான இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர ஐக்கிய ராஜ்யம் தீர்மானித்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் இரவு நேரத்திலிருந்து அதிகாலை 6 மணி வரை இந்த வயது பிரிவினரின் சமூக ஊடக பயன்பாடு கட்டுப்படுத்தப்படவுள்ளது. இதுகுறித்த மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியிடப்படவுள்ளன. சிறுவர்களின் மனநலன்களை பாதுகாத்தல், இணைய அடிமைத்தனத்தை குறைத்தல் மற்றும் சமூக ஊடகங்களின் பாதகமான தாக்கங்களை கட்டுப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்கு அமைவாகவே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எமது அடுத்த மடைத்தியாளர் செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி.

0: மனசை எப்படி மடிச்சு வைக்கிறது, அயன் பண்ணி மடிச்சு வைக்கிறியா? நான் பாட்டு
1: அயன் பண்றதுதான் போல.
0: மனசை மடிச்சு வைக்க எங்க தெரியா வைக்கணும்? அல்மாரியில மனசு ஈக்கவா நான் மடிக்கிறதுக்கே
1: உங்களுக்குதான்
0: இல்லையே. சில தாருக்கு சில தார் வந்திக்கா
1: கெடுப்பாக்கலாம். வணக்கம்.
2: அன்புள்ள சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும்
1: என்ன
0: பண்றீங்க வீட்லயா ரோட்லயா ஸ்கூல்லயா?
2: நான் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சகோதரா.
0: சகோதரா அப்புறம் எப்படி வேலை எல்லாம் எப்படி போகுது?
2: வேலையா நல்லபடியா போகுது.
1: சின்ன
0: தம்பி சின்ன தம்பிட கூட்டாளி தாரு. நல்ல கூட்டாளி தாரு சின்ன தம்பிட.
2: நிறைய இருக்காங்க, எனக்கு 288 பேர் இருக்காங்க. நமது கலையுள்ள நண்பர்கள்
0: 288 பேர் என்ன? உங்களை நம்பி எதிர்காலத்துல கட்சி கட்சி ஆரம்பிக்கலாம் என்ன?
1: சரி ஓகே. யாருக்காக பாடல்?
2: இந்த பாடலை அன்பு மனைவி கோவிந்தா சின்னத்தம்பிக்காகவும், நித்திய பிரபா சிதீகரன், சாரங்க பிரபா அபிசரன், விசான பிரபா நாகேந்திரன், நவலை சேர்ந்த அன்பு அக்கா ஜெமிலா சிஜித் நுகா மற்றும் தொலசுவலை தேல டீசல் இருக்கும் ராஜலோசனா மற்றும் ரவிச்சந்திரன், கடையில் இருக்கும் தியாகு கவிதா மற்றும் அல்வாத்துறை உமாச்சந்திரன், மகத்தோட்டம் சின்ன மகாதேவன், மட்டக்களப்பு அம்தவழி விஜயகுமார் அதிபர், திரவணன் விசோதனன், விஜயோசதன், ரச்சனா தர்சனா, மொன்ராஜல ஜலலட்சுமி, திரியல ராஜலட்சுமி, பங்குடாவேலி அழகசுந்தரம், இகல ரமணி டிரெக்சன், செல்வநாயகம், தம்புல துப்பைய ஆகாஷ், நாகசன அஜாத்துறை சம்மநாதம், ஏவகம தோட்டம் துறைராஜ் தேவகலா, ஆட்டோ விஸ்வநாதன், இந்திரிய ரவி, அவர் என்னை மறந்தால் நான் அவரை மறக்கவில்லை, இந்திரிய ரவி, பெரியக்குரியான வசந்தகுமார், புறக்காப்போமில சொக்கலிங்க முத்துக்குமாரி, மத்திய அருள்மொழி மற்றும் ஏற்கந்த சிவாஜி உள்ள அதிபர்கள், நண்பர்கள், நண்பிகள், அங்கே எனது தங்கை வேலை செய்யும் கவிசல்யாவுக்காக ஒரு கேட்கவிருந்தே நன்றி வணக்கம்.
1: நிகழ்ச்சியோடு கொண்டு மேற்கு நிகழ்ச்சியில் அடுத்தும் அவள் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல். அதுக்கு முன்பதாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ள கால் பண்ணலாம். 0112-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1-800-1

காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு புதுமைகளோடும்

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: உற்சாகமா இருக்கு.
1: என்ன
0: பாட்டு?
1: ஆவி வரக்கும் டிக்கடை இல்லாட்டி என்னம்மா இப்படி பண்றீங்க, உண்மையில ஒரு கண்ணு ஏதாவது சரி ஒண்ணுதாங்க.
0: என்ன பாட்டு கொஞ்சம் பாடி காட்டுங்களே.
1: ஆவி ஆவி பறக்கும் டிக்கடை அவ வந்ததுனாலே பூக்கடை.
0: ஆவி கிடைக்கிற கடைக்கு இவன் வந்தா வந்து பூ கட்டித்தியமா சிலைவன்ல புவாரிட தூச கடை உண்டி அங்க.
2: சரி ஓகே ஈடன், அடுத்த பாடல் யாருக்காக? ஆவி பெருக்கும்
1: ஆதித்யா அமிந்து அமிந்து ஜெமாயா ரொசலகம குசராஜ கொம்பு பன்னெண்டு மலர் நிலவட்டாரம் குணசேர சப்போல் கண்ட வசந்தகம் வதுலு ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் பெரிமர் செல்வம் வத்தல் ஐயாக்கன் கிருஷ்ணவர்த்தன் ஆட்டோ விஸ்வன் உமாச்சந்திரன் திருமதி ரஜப்தான முந்தாஜி மெவில் சாம்குமார் மொனராகல தனலட்சுமி அது போல பத்மா இந்த நேரத்தில் வசந்தம் கட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காக உங்கள் இருவருக்காகவும் கேட்போம். நன்றி
0: நன்றி
2: ரொம்ப நன்றி
1: நன்றி.
2: சரி தொடர்ச்சியாக சந்தோஷமாக இணைந்து கொள்வோம். இது உங்கள் சொந்த வஸ்தத்தின் மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர புதுகலம்.

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து ரைடெக் சீல் கோட். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: யா வணக்கங்க.
2: வணக்கங்க
1: தம்பி. கோவமா தாலியத்து
2: சரி எல்லாம் கேட்டுதான் வந்த.
1: ஏய் என்னடா சொன்ன, அண்ணனுக்கு வேற பசி தம்பிக்கு வேற பசினா? அது கரெக்ட் தான். ஆனா தம்பிக்கு பசிக்கிறப்ப அண்ணனுக்கு பசிக்காதரா? தம்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கே பசிக்கும். பவுனுக்காக தானே தாலி தூக்கி இருந்த. நீ தங்க அதிகம் ஆசைப்படுற, ஆனா உங்க அண்ணன் உனக்கு வரப்போற பொண்டாட்டி தங்க மார்க்கணும் ஆசைப்படுறாரா? இந்த பார் அண்ணன் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல தாலி கட்டு.
3: அண்ணன் சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னார்னா இந்த காசுல கேட்க முடியாதுங்க. அண்ணன் விஷத்தை குடிக்க சொல்லுவாரு, குடிச்சிட்டு செத்து போக முடியுமா?
1: ஆமாடா, அண்ணன் விஷம் குடின்னு சொன்னா குடிக்கணும்டா.
3: வாயில சொல்றதுக்கு எல்லாம் நல்லாதாங்க இருக்கும். எங்க உங்களுக்கும் ரெண்டு தம்பிங்க இருக்காங்கல்ல, கூட்டு வந்து குடிக்க சொல்லுங்க பாப்போம் விஷத்தை.
2: தனக்கு தம்பிங்களை வர சொல்லுங்க.
4: தங்கராசே, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு.
1: இதோ வந்துட்டேன்.
5: தங்கராசே, கல்யாணம் பண்ணதுக்கு உங்க அண்ணன் வர சொன்னாரப்போ
1: நான் வந்துட்டேனுங்க.
2: அண்ணே கூப்பிட்டுங்களாமே,
6: ஏதாவது பிரச்சனைங்களாண்ணா?
7: வேணாங்க, சொல்றத கெடுங்க.
8: ஆமாங்கய்யா, இப்படி ஒரு ஆபத்தான காரியத்தில் இறங்கணுமா?
2: தம்பி இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன், ரெண்டு பேர் எடுத்து குடிங்க. மத்தியாடா என் தம்பிகளை, அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பி உயிரை கொடுக்கணும்டா. தம்பிகளை எதிர்த்து ஒரு படைய வந்தாலும் அண்ணன் முன்னாடி நிக்கணும்டா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பி கொண்டு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. கட்டவாடி ஆஸ்பத்திரிக்கு
9: வஸ்தத்தினின்றி ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகர்
10: சூப்பர் ஸ்டார் சரத்குமார்.

0: தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. இது மக்கள் சூடிய மகுடமே. பாடல்களோடு மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க.
1: யார் வந்தீங்கயா? அக்கரைப்பட்டுல இருந்து பொப்டையில சேர்ந்து நிஷார் வந்தியா, எப்படி இருக்கீங்க நானா அப்படின்னு கேட்டீங்க.
0: அதே போல தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். தொண்டிமானார்ல இருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மஷ்கா ஜுனைட் சாய்ந்த மரத்துல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க.
1: தொட்டையில இருந்து அம்மு வந்தீங்கயா, வந்து கேட்டீங்க பாட்டு ஒரு ஏதாவது தீனா போடுங்க அம்முன்னு.
0: சரி ஓகே, அம்முக்காக பாடல் தான் இருக்கு. அதே போல முகமது ரஃபி இணைந்திருக்கிறாங்க குதிகலமான வணக்கங்களோடு. அதே போல லலித் சொந்தங்களுக்காக பாடல் பிபி கற்றுக்கிறார் லீத்ரேல இருந்து. அதே போல ரிஃப்கான் இணைந்திருக்கிறார், அவரும் வந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பாடல் பிபி கற்றுக்கிறார்.
1: பரமானந்தன் வசீகரன் வந்தீங்க, ஹாய் என்ன சூப்பரான பாட்டு ஒன்று போனுங்க நானா அப்படின்னு சொல்லி.
0: சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல்

0: ஒளிக்கரம்பிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து போட்டு தக்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்ற செல்லும் நாங்கள்
1: என்று
0: பிரியமுடன் வணக்கம். வசந்தங்களே.

0: வசந்தம் எஃப்எம் வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அசுவாசம நலம்புரி நன்மைகள் திட்டத்தின் கீழ் 2026 ஜூலை மாதத்துக்கான கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன் முதலாம் கட்டத்தின் கீழ் 10,12,802 பயனாளி குடும்பங்களுக்காக இந்த நிதி இன்று வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படவுள்ளது. அதேபோல் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 2,11,647 பயனாளி குடும்பங்களுக்கான நிதி இன்றைய தினம் அவற்றுக்குரிய ஆசுவாசம வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படும் என அந்த சபை தெரிவித்துள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கனடாவின் மணிடோபா மாகாணத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கி மாக் என்பவரின் வீட்டில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் பெருமளவிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களில் சில கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. உலகத்துல என்ன நடக்குது, உள்ளூர்ல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வசந்தத்தோடு இணைந்திருக்க போறீங்க. 102.6 102.8 அலைவரிசையினூடாக 5 மணி வரைக்கும். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில் வந்து முதன் முறையாக AI உதவியுடன் சத்திர சிகிச்சை வந்து நடைபெற்றிருக்கு. கொழும்பு தனியார் சத்திர சிகிச்சை மருத்துவமனையில் வந்து இலங்கையின் முதலாவது AI உதவியுடன் வந்து நேரடி ரோபோடிக் சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. 50 வயதுடைய பெண்ணொருவரின் கர்ப்பப்பை அகற்றப்பட்டமை மற்றும் சிக்கலான சிறுநீர் சத்திர சிகிச்சை என 2 சத்திர சிகிச்சைகள் வந்து இதன் போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ரோபோடிக் முறை மூலம் தானாக இயங்காது, மாறாக சத்திர சிகிச்சை நிபுணர்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் இயங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிபுணர்களின் விசேட கன்சல் மூலம் ரோபோவின் கைகளை இயக்கி துல்லியமான சத்திர சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நவீன தொழில்நுட்பத்தினால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரத்த இழப்பு குறைதல் மற்றும் சிறிய கீறல்கள், தொற்று அபாயம் குறைதல் மற்றும் சத்திர சிகிச்சை பிழைகளை குறைக்கும் என மருத்துவ நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் இலங்கையில் வந்து பொலித்தீன் பைகளின் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றாளர் அதிகார சபை மற்றும் இலங்கை சூழலியல் நடவடிக்கை வளர்ப்பு வந்து வலியுறுத்தியிருக்கு. பல்பொருள் அங்காடிகள், சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் சிறு வணிகங்கள் மத்தியில் இந்த கொள்கை நடைமுறைப்படுத்துவதில் வந்து காணப்படும் முரண்பாடுகள் குறித்து கொள்கையின் நோக்கத்தை பாதிப்பதாக அந்த அமைப்பு வந்து சுட்டிக்காட்டியுள்ளது. பொலித்தீன் பயன்பாட்டை குறைப்பதற்காக மத்திய சுற்றாளர் அதிகார சபையினால் அறிமுகப்படுத்த பட்ட பொலித்தீன் பை கட்டண முறையை வரவேற்கும் அதேவேளை பல வணிக நிறுவனங்கள் வந்து இதுவரை இலவசமாக பொலித்தீன் பைகளை வழங்குவதாக அல்லது சீரற்ற முறையில் கட்டணத்தை அறவிடுபடுவதாக கூறப்பட்டிருக்கு. குறித்த கொள்கை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்காக வணிக நிறுவனங்கள் மீது மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தொடர்ச்சியாக கண்காணிப்பு மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டதாகவும் வலியுறுத்தியிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இலங்கைக்கு கடத்தி வரப்பட்ட 5386 சாம்போ பாக்கெட்டுகள் வந்து கடற்படையினர் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தலைமன்னார் ஊர்மலை கடற்பகுதியில் வந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு சந்தேகிக்கப்படப்படும் ஷாம்போ பாக்கெட்டுகளை வந்து இலங்கை கடற்படையினர் வந்து கைப்பற்றியிருக்காங்க. வடமத்திய கடற்படை கட்டமைப்புக்கு சொந்தமான இலங்கை கடற்படை கப்பல் வந்து இந்த கடற்படை பகுதியில் ஒதுங்கி இருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட இந்த சாம்போ பாக்கெட்டுகளை வந்து கைப்பற்றப்பட்டதாக வந்து கடற்படையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அனைத்து மக்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில் வந்து மலிவான மற்றும் தரமான போக்குவரத்து முறையை உருவாக்க வேண்டியதன் அவசியமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து வலியுறுத்தியிருக்காரு. இதன் மூலம் மக்களிடையே வந்து போக்குவரத்துக்கான நிதி சுமை மற்றும் குறைப்பதுடன் நாடு முழுவதும் தரமான போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்த முடியும் என அவர் வந்து தெரிவித்திருக்காரு. இலவசமான சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கு அளிக்கப்படும் அதே அளவிலான கவனம் போக்குவரத்து பொது போக்குவரத்துக்கு துறைக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. பழைய பஸ்களை படிப்படியாக சேவையில் இருந்து நீக்கி புதிய பஸ்களை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இது போன்ற நவீன வசதிகளை கொண்ட பல பஸ்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் வந்து தகவல்களை வெளியிட்டிருக்காரு. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக

எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக அனிருத் அவர்களின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் தளத்தை பயன்படுத்தி வாகனங்களை விற்பனை செய்வதாக விளம்பரப்படுத்திய பின்னர் அவற்றை திட்டமிட்டு மீண்டும் ஆயுத முனையில் கொள்ளையடித்ததாக கூறப்படும் பாரிய மோசடி சம்பவத்தில் வந்து முக்கிய சந்தேக நபர் ஒருவரை வந்து அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வந்து யக்கல பகுதியை சேர்ந்த 59 வயதுடைய நபர் எனவும் போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் முல்லைத்தீவில் வந்து புதுக்குடியிருப்பு பகுதியில் வந்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5,575 மதுபான போத்தல்களுடன் வந்து நபர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இலங்கை கடற்படை மற்றும் முல்லைத்தீவு காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினால் இணைந்து மேற்கொண்ட கூட்டு பரிசோதனையில் வந்து இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கொழும்பு மற்றும் கம்பகாவில் அதிகளவான HIV நோயாளர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இலங்கையில் HIV தொற்று வந்து பரவலாக அதிகரித்து வருவதாக வந்து மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நாட்டில் ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் வந்து அதிக சனத்தொகை கொண்ட கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலே அதிகளவான நோயாளர்கள் வந்து பதிவாகியுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெண்களை விட ஆண்களிடையே வந்து அதிகளவான பாதிப்புகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. பாதுகாப்பற்ற உடலுறவு மற்றும் போதைப் பொருள் பாவனையாளர்கள் வந்து ஊசிகளை பகிர்ந்து கொள்வது ஆகியவை தான் இந்த தொற்றுக்கு முதல் காரணம் எனவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. இதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணம் கரிநகர் வெளிநாட்டிலிருந்து வருகை தருவோரின் வீடுகளை வந்து இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறித்த நபர்கள் வந்து யாழ் மாவட்டம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கரிநகரில் உள்ள வீட்டொன்றில் வந்து 1,600 கோடி டாலர் உடைய ஒரு சோடி காப்பு மற்றும் கடவு சீட் என்பன, மற்றொரு வீட்டில் வந்து 400 அமெரிக்கா யூரோன் மற்றும் இலங்கை மதிப்பிலான 1,00,000 ரூபாய் எனவும் களவாடப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பில் வந்து வீட்டு உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு கமைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் காவல்துறையினர் வந்து விசாரணையை வந்து நடத்துவதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்குது. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: வெட்டத்து யானை திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 3:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வீட்டொன்றிலிருந்து புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் வந்து மூவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டு உரிமையாளர் மற்றும் பெண் மற்றும் ஆண் ஒருவர் ஆகியோர் வந்து இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறித்த கைது நடவடிக்கை வந்து நேற்றைய தினம் வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தம்புத்திகம காவல்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தம்புத்திகம பிலிப்பே பகுதியில் உள்ள வயல்வெளியின் மத்தியில் அமைந்துள்ள காணி ஒன்றில் வீட்டில் இருந்த அந்த புதையல் தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் வந்து அவங்க தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் தனது ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்காரு. பதவி விலகல் குறித்து கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சரத் அபேகோன் வந்து சமர்ப்பித்திருக்காரு. சில நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த கடிதத்தில் பதவி விலகல் கடிதத்திற்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்திருக்காரு. அத்துடன் ஜனாதிபதி இந்த பதவி விலகலை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை எந்தவித தகவலும் இல்லை என அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரம் கொழும்பின் புறநகர் பகுதியில் மாதம்பிட்டியை மனைவியை சட்டத்தரணியாக்குவதற்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட கணவர் மற்றும் அவரது மனைவி ஆசிரியர் ஆகியோரை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. குறித்த தம்மதியினர் வந்து சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. சர்வதேச பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணிபுரியும் 25 வயதுடைய மனைவி மற்றும் அவரது கணவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6 102.8.
1: இல்லத்தரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
3: முதல்ல பொண்டாட்டினா என்னங்கறத தெரிஞ்சுக்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுனா அம்மா அலுவலத்திலேயும், அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம அலுவலத்திலேயும் ஆச்சரியம் இல்லடா. ஏன்னா ஒரே ரத்தம், அந்த உணர்வு இருக்கு. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாதிலே நம்ம குடும்பத்துக்கு வந்து நமக்கே ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம கால் மாட்டில் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாள, அவ தாண்டா பொண்டாட்டி. கம்ப்யூட்டர் காலத்துல கூட கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிற்றுக்கு மரியாதை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்டணமே இல்லடா, கட்டிக்கிட்டவதான். ஏன்னா அந்த கயிற்றுக்காக அவ கட்டுப்பட்டு இருக்கிற. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அவளுக்கு பேர் வாழா வெட்டிதா. ஆனா புருஷன்காரனுக்கு வாழ்க்கையே வெட்டி. பத்து பேருக்கு மத்தியில ஒருத்தர் நெத்தியில ஒருத்தன் பொட்டு வச்சுட்டாலே அவன் நாலு பேர் மத்தியில நியாயம் பேசுறவன் ஆயிடுறான். அப்புறம் அவன் வீட்டு நியாயத்தை நாலு பேர் வெளியே பேசினா அது அசிங்கம் ஆயிரும், ஆம்பளையும் இல்ல. பொண்டாட்டின்றவ புருஷன் பக்கத்துல இருக்க நெருப்பு மாதிரி, அடுப்பு எரிக்கலாம் விளக்கு எரிக்கலாம்.
4: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சரத்குமார். ஒளிக்கும் பாடல் இது, நாட்டாமை திரைப்படத்திற்காக.

0: அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வடமத்திய மகா கால்வாய் திட்டத்தின் கீழ் அகலப்பட்ட 27.7 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதையின் அகழ்வுப் பணிகள் இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. மகாபலி திட்டத்தின் இறுதிக் கட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களின் குடிநீர் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. கடந்த 1968 அறிமுகப்படுத்தப்பட்ட மகாபலி அபிவிருத்தி திட்டமானது பின்னர் 1977 முடுக்கப்பட்ட மகாபலி திட்டம் எனும் பெயரில் மிகவும் பரந்த அளவிலும் வேகமாகவும் செயல்படுத்தப்பட்டது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது போரை தொடங்கியதை தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள வளைகுடா நாடுகள் எந்த தரப்பை ஆதரிப்பது என்ற கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன என்று அரப் பிரஸ் எஃபெக்டிவ் இன்டர்நேஷனலின் நிறுவனர் இயக்குநர் ஜெயத் அல்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் கடுமையாக எதிர்த்த போதிலும் தற்போது ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் பிரதான பாதிப்பை அவையே சுமந்து வருவதாக குறிப்பிட்டார். போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே தற்போதைய அவசர தேவையாகும். இல்லையெனில் வளைகுடா நாடுகள் கட்டாயமாக ஒரு தரப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். எமது அடுத்த மனித செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

அழிவதில்லை திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் நிறைய விடங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கேரளாவை சேர்ந்த அனில் மேனன் நேற்று இரவு தன்னுடைய விண்வெளி பயணத்தை தொடங்கி இருக்காரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் டாக்டர் அனில் மேனன் வந்து நேற்று இரவு கஜகஸ்தான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்ட விண்கலம் மூலமாக தன்னுடைய விண்வெளி பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. அனில் மேனன் பயணம் செய்த விண்கலமானது தற்போது பாதுகாப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்திருப்பதாக வந்து நாசா தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இவரது விண்வெளி ஆய்வு பயணம் தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இவர் பூமிக்கு திரும்புவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காசாவில் நேற்று இரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் வந்து 10 வயதுடைய சிறுவன் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சம்பவம் வந்து சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தெற்கு காசாவின் ரபனானில் உள்ள அல்மாவசி பகுதியில் வந்து அமைந்துள்ள தற்காலிக அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் வந்து 10 வயதுடைய சிறுவன் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. இந்த சிறுவர் வந்து துப்பாக்கி சூட்டு தொடர்பாக சிறுவனின் அத்தை வந்து பேசிய போது, அந்த சிறுவன் வந்து கையில் துப்பாக்கியா வைத்திருந்தார், அவர் கூடாரத்தில் தனியாக விளையாடி கொண்டிருந்தார், சிறுவனுக்கு மகிழ்ச்சியாக வாழவும் விளையாட கூடவும் உரிமை இல்லையா என்று கேள்வியையும் எழுப்பியிருக்கிறாரு. இஸ்ரேல் படைகள் கடந்த சில நாட்களாக நடத்தி வரும் துப்பாக்கி சூட்டில் வந்து 8 முதல் 14 வயதுடைய 4 குழந்தைகள் வந்து காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வந்து தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்தில் ஆக்ராவில் வந்து வீட்டு குளிர்சாதன பெட்டியில் வந்து உருவான பனிக்கட்டி சிவலிங்க வடிவில் இருப்பதாக கருதி பொதுமக்கள் வந்து வழிபட்டு வருகிறாராம். குறித்த வீட்டில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குளிர்சாதன பெட்டியில் வந்து படிந்திருக்கும் பனிக்கட்டி சிவலிங்க ஒத்த வடிவிலாக காணப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் அப்பகுதியில் வேகமாக பரவி தொடர்ந்து ஏராளமான மக்கள் வந்து அந்த வீட்டிற்கு சென்று பனிக்கட்டிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் வந்து பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கதாக வந்து தகவல் வெளியாகி இருக்குது. இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: ஒரு தோட்டத்தில் வந்து அழகிய மலர் ஒன்று மெல்ல வாடிக்கொண்டிருந்தது. இதன் இதழ்கள் வந்து பொலிவிலிருந்து காணப்பட்டது. அப்போது ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து வந்து அந்த வாடிய பூவிதழ் மேல் வந்து அமர்ந்திருக்கு. அப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூ வருத்தத்துடன் கேட்டதா, நான் தான் வாடி போயிட்டேனே, என்கிட்ட இப்போது தேனும் இல்லை, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதற்கு அந்த வண்ணத்து பூச்சி சொன்னதாம், அழகா சிரிச்சு கொண்டே சொன்னதாம், நான் தான் நீ வாடி போயிட்ட சரியா. அதற்கு அந்த வண்ணத்து பூச்சி அழகாக சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு, நான் உன்கிட்ட தேன் குடிக்க வரல, நீ சோர்ந்து போயிருக்க, உனக்கு துணையா இருக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தேவை இருக்கும் போது மட்டுமல்ல தேடி போவது உறவல்ல, சரியா, தேவை இல்லாத போதும் துணையாக நிற்பதே உண்மையான உறவு அப்படின்னு சொல்லி அந்த வண்ணத்து பூச்சியை சொல்லி இருக்குது. உண்மையை சொல்லணும்னா அப்படித்தான், சரியா, ஏதாவது தேவை இருக்கும் போது மட்டும் ஒரு உறவை நாம் தேடி போகக்கூடாது. நமக்கு தேவை இல்லை என்றாலும் அவர்களுக்கு நாம் எப்போதும் துணையாக இருக்க வேண்டும்.
2: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 4:30.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
3: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
4: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணை.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசை நூடாக அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தீவிரம் அடைந்து வரும் எரிபொருள் நெருக்கடியால் ரஷ்யா முழுவதும் உள்ள எண்ணெய் நிலையங்கள் குழப்பம் நிலவி வரும் நிலையில் வந்து கருங்கடலில் ஒரு ரஷ்ய ராணுவ கப்பலை யுக்ரைன் வந்து மூழ்கடித்து உள்ளது. யுக்ரைனின் ட்ரோன்கள் ரஷ்யாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் தாக்கி சிதைத்ததை தொடர்ந்து எஞ்சியிருக்கும் சொற்ப அளவு பெட்ரோலை பெறுவதற்காக தவிக்கும் ரஷ்யர்களிடையே மோதல் வந்து வெடித்துள்ளதாக வந்து பொது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் வந்து ஐரோப்பாவின் பல இடங்கள் பல பகுதிகளில் வந்து மேலும் கட்டுப்பாட்டு தீயணைப்பு வந்து பரவி வருவதாக அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெப்ப அலைகள் மத்தியில் பாரிஸ்க்கும் தெற்கே 3 நாட்களாக தொடர்ந்து எரிந்து வரும் தீயை கட்டுப்படுத்தும் தீயணைப்பு வீரர்கள் வந்து போராடி வருகின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரான்ஸ் காட்டு தீயுடன் போராடி கொண்டிருக்கும் வேளையில் பிரித்தானியா மற்றும் ஸ்பெயினை பாதித்து வரும் பருவத்தின் 3வது தீவிர வெப்ப அலை வந்து தற்போது இத்தாலிக்கும் பரவியுள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. ஈரானை தவிர மற்ற அனைத்து நாடுகளிலும் கப்பல்கள் ஓர்மோஸ் நீரிணையை பயன்படுத்தலாம் என ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து வெளியிட்டிருக்காரு. வளைகுடா நாடுகளுக்கு மிக பெரிய முதலீடு ஒப்பந்தத்தை செய்துள்ளதாகவும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூறியிருக்காரு. தனது ட்ரூட் சமூக வலத்தில் பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், ஈரானை தவிர மற்ற அனைத்து நாடுகளும் கப்பல் போக்குவரத்திற்கு ஓர்மோஸ் நீரிணையை திறந்து வைக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்காரு. அதற்கு காரணம் அவர்களை முழுமையான அழிவை நோக்கிய பாதையில் வந்து இட்டு செல்லும் அவர்களின் பொய்யான வன்முறை மற்றும் தீய எண்ணங்கள் கொண்ட தலைமை தான் என்றும் அவர் வந்து தனது ட்யூட் தளத்தில் வந்து சொல்லியிருக்கிறதாக வந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கனடாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வீட்டில் வந்து போலீசார் நடத்திய சோதனையின் போது 100 கணக்கான துப்பாக்கிகள் முதலான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள விடயம் வந்து பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. மனிதபாவில் பல காட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கடைசியில் சூழ்ச்சையாக போராடி தோல்வியடைந்து இவர் இம்மாதம் அவரது ஜூலை மாதம் வந்து 7ஆம் தேதி மார்க் வீட்டில் போலீசார் வந்து சோதனையிட்ட போது அவர் வீட்டில் வந்து 100 கணக்கான துப்பாக்கிகள் முதலான ஆயுதங்கள் இருப்பதாக வந்து அவரை தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் கூட இருக்கின்றது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்டில் வந்து விபத்துகள் வந்து தற்போது அதிகமாக ஏற்படுகிறது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ITN மற்றும் லக் அண்ட் வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் 2வது முறையாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: awesomethemfm.lk.lk.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
3: நந்தினி, நந்து, நந்து,
4: என்ன சார் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காரு?
3: பின்ன சும்மா வா. ஐயா, வேலை கிடைச்சிருச்சாக்கு?
4: வேலை கிடைச்சிருச்சா? எங்க?
3: பஸ் கம்பெனில.
4: என்ன வேலை?
3: போன அதுக்கு அடுத்தது நாம தான், எல்லாமே நம்ம கையில தான். வேலை எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கணும். சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்க, கலட்டி தூக்கி எறிஞ்ச மாட்டேன். மொத்தத்துல எல்லாத்தையும் என்றதெல்லாம் தூக்கி போட்ட முதலாளி.
4: ஐயோ, அப்ப ரொம்ப கஷ்டமான வேலையா?
3: ரொம்ப சுலமான வேலையாக்க. முதலாளி கூட உட்காந்துட்டேதான் வேலை பாப்பாரு. நம்ம வேலை அப்படி இல்ல, படுத்துக்கிட்டே பாக்குற வேலையாக்க.
4: எப்படி உங்க கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு.
3: அது மட்டுமா, 500 ரூபாய் முன் பணமும் கொடுத்துருக்காங்க.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒளிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: கொலஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கூடிக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி சார்பில் முன்னிலையான இரு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7 தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவல உத்தரவிட்டார். கடந்த 2014 ஆண்டு இலங்கை உர நிறுவனத்தின் கொள்முதல் முகாமையாளராக கடமையாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்தின் களஞ்சிய சாலை வளாகத்தில் காப்பாற்றிடும் பணிகளை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கியதில் அந்த நிறுவனத்துக்கு சாதகமான முறையில் செயல்பட்டு ஊழல் புரிந்ததாக முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அகமதாபாத்தில் இடம்பெற்ற ஏர் இந்தியா வானூர்தி விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் தாக்கல் செய்யப்படும் என இந்திய மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் வழங்கியுள்ளதுடன் இன்னும் 6 வாரங்களுக்குள் விபத்து தொடர்பான விசாரணை முழுமையாக நிறைவடையும் என்றும் தெரிவித்துள்ளது. விசாரணை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அதன் பின்னர் தயாரிக்கப்படும் விரிவான அறிக்கை அக்டோபர் மாதத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மலைத்தாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: நிமிர்ந்த நடை.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். நேர்களை போது முதல் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். அதிரடியான பாட்டோட அப்படியே இந்த ஈவினிங் உங்களோட என்ஜாய் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குனு போன் எடுத்து எங்களோட நம்பரை டயல் பண்ணுங்க. 0112-2-0-0-1 அல்லது 0112-2-0-1-11 அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணிங்க அப்படின்னு டக்குனு லைன் கனெக்ட் ஆயிரும், நம்ம பேசலாம். அப்படி இல்லைன்னா டக்குனு வசந்தத்தின் ஃபேஸ்புக் போங்க, அங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ்க்காக ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கமெண்ட்ஸையும் போட்டிங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். இப்போ நிகழ்ச்சியில் வந்திருக்கு முதலாவது காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, ஆரம்பமே அப்படிதான் இருக்கும் இல்லையா? நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சூப்பரான ஒரு காலரா இருந்தீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்க, சேர்க்கறதுக்கு நானும் ஈஸியா இருக்கும். வணக்கம். ஆன்சர் பண்ணிட்டாங்க. யார் இது? ஹலோ ஹலோ, யார் இது? குருநாகல் இருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செய்யறீங்க? படிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ ஈவினிங் டீ ரெடியா இருக்கல, குடிச்சு முடிச்சிட்டீங்களா? இனிமே தான் குடிக்கணுமா?
1: இனிமே
0: தான் குடிக்கணும். சரி, அடுத்த ஒரு பாட்டு இருக்குமா? யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்த்துக்கலாம். நன்றி. நன்றிமா, நன்றி.

0: காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: சூடிய மகுடமே
0: வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் அண்ணாமலை.

0: ரக்கித ரக்கித அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஈவினிங் டைம்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கால் எடுக்காம பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட போன கொடுத்தா எடுக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வீட்டுல போயிட்டு செட்டில் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னாலும் பரவாயில்ல, டக்குன்னு நம்மளோட நம்பரை டயல் பண்ணுங்க. 0112-1125-0031 அப்படி இல்லைன்னா 0112-1125-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம், அதன் கீழே உங்களோட கருத்துக்களை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நானும் அதை நிகழ்ச்சியில சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹெரல் சந்திரா.
0: சந்திரா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நேர காவல் கடமைக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன்.
0: ஆஹா, இரவு நேர காவலன் அப்படியா நீங்க? எத்தனை மணிக்கு உங்களோட வேலை ஸ்டார்ட் ஆகும்?
1: நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி எட்டு வசந்தம் எஃப்எம்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: என்ன கட்டிக்குவீங்களா மாட்டீங்களா?
3: உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறியா? நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா போயிட்டு இருக்கேன். திமிர ஆயிடுச்சா? பிச்சு விடும் பிச்சு. உன் வயசு என்ன? என் வயசு என்ன?
4: இன்றைய வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சரத்குமார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தம் எஃப்எம் இன் வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கிறீங்க. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களோட ஃபோன் எடுத்து எங்களோட நம்பர் டயல் பண்ணுங்கள். 011-2875 001 அப்படி இல்லைனா 011-2875 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைனா டக்குன்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்கே வசந்தம் எக்ஸ்பிரஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து நீங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இளைய மாலை நேர வணக்கம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் நன்றி சொல்லி ரொசல்லகமையிலேருந்து குலராசா வந்திருக்காங்க. ஆயண்ணா அன்பான மாலை வணக்கம். நான் நட்டாலி சென்னையிலேருந்து முஃபீர் தற்போது தோஹா கட்டாரில் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லர்ஸ் கொழும்பு 5 இணைந்திருக்கிறாங்க. ஆயண்ணா மாலை வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம் எல்லாரையும் வந்து கொடகுலையிலேருந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அடுத்ததாக அன்பான மாலை நேர வணக்கம் அண்ணா பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா இவர்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலேருந்து ஜெய்சுதாஸ் ஜெய்சு வந்திருக்காரு. பொன்னான புதன் மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வெற்றி பெறும் என்று நம்புறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் சிங்கர் வந்து சிவராம் நாகராஜன் வந்திருக்காரு. அடுத்ததாக ஆயண்ணா இனிய மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி அங்கவேலையிலேருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் சொல்லி அல்துமலையிலேருந்து சிவா சர்மா பவானி ஐயர் எல்லாரும் இணைந்திருக்காங்க. மாலை வணக்கம் எனக்காகவும் மனைவிக்காகவும் மகள் ஜெரீனாக்காகவும் நல்ல பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் இணைந்திருக்கிறாரு. மாலை நேரம் வணக்கம், நான் ஊரோடத்து தமிழ்நாடு தோட்டத்திலேருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கேன், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயா அண்ணா அன்பான மாலை நேரம் வணக்கம், மீபிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்திருக்காரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் டக்குனு நிகழ்ச்சியோடு இணைந்துக்கலுங்க. உங்களோட பேசுறதுக்கும் சூப்பரான பாட்டு தரத்துக்கும் நானும் காத்துட்ருக்கேன்.

0: வசந்த எக்ஸ்பிரஸோட இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கொண்டு என்னோட பேசலாம். வலைங்கள் 0112 275 001 அப்படி இல்லைனா 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிலுக்கு எங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்க வசந்த எக்ஸ்பிரஸ்க்காக போட்டுக்க பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். இப்ப யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சரி
0: எல்லாருக்கும் கேக்கலாம். நன்றி
1: நன்றி சார்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM. மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்திற்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: ரசிக்கும்
0: தருணங்களை இச

முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. The best live music streaming in Sri Lanka. Wasn't the best.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

நாட்களிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸோட இணைந்திருக்கிறீங்க. ஸோ சூப்பரான பாடல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சினிமா நியூஸ் கூட நமக்காக காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தல அஜித் இருக்கார் இல்லையா, அவர் தலைன்னு கூப்பிட முடியாது. நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து அடுத்த படம் AK-64 இருக்கு. அந்த AK-64 யாருங்க ப்ரொடியூசர், யாரு பண்ண போற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எதுக்கு ப்ரொடியூசரை வெளியில தேடிட்டு நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி அவர் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காரு. ஸோ அவரே வந்து அதை தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடும் போது, அதுக்கு வந்து தயாரிப்பு பணிகள்லாம் யார் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவரோட மனைவியான ஷாலினி அஜித்குமார் தான் பாக்குறாங்க. எனவே அந்த படத்துல சில நேரம் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, சாலினி அஜித்குமார் வழங்கும் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பற்றிய தகவல்கள்லாம் வரும்போது உங்களுக்கு நாங்கள் தரோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட தளபதி அவர்களோட ஜனநாயகன் எப்போ வரவேண்டிய படம், இப்போ எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதம் 23 இல்லை 24, இந்த ரெண்டு டேட்டில் எப்பயாவது ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த போது, இப்போ KVN ப்ரொடக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 23 24 கிடையாது, 23ஆம் தேதி அஃபிஷியலாக படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. பல நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒன் லாஸ்ட் டைம் தளபதியோட டான்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்ஸை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இனிமேல் தியேட்டர்லாம் திருவிழா கோலமாக மாறுறதுக்கான காலம் வரப்போகுது. இப்போ மட்டும்தான் கண்ணுங்களா வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டா தான் உண்டு, இல்லைனா ரொம்ப கஷ்டம். இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் ரீரிலீஸ் மட்டும்தான், புதுப்படலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசந்தம் எக்ஸ்பிரஸில் இருந்து கால் பண்ணுங்க 0-1-2-7-5-0-0-1 அப்படி இல்லைனா 0-1-2-7-5-0-11 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படின்னா டக்குனு ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்தம் எக்ஸ்பிரஸ்க்காக போட்டுருக்க பதிவின் கீழ் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நானும் சேர்த்துக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அருள்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
2: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
3: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
2: வசந்தம் எஃப்எம்.
4: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
2: 2.6 102.8.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: உனக்கு என்ன வேலை தெரியும்?
2: எது கொடுத்தாலும் செய்வேன்.
1: எது கொடுத்தாலும் செய்வியா?
2: என்ன கொடுத்தாலும் செய்வேன்.
1: என்ன கொடுத்தாலும் செய்வியா? அங்க பார்.
2: எனக்கு
1: இப்பவே
3: கண்ண கட்டது.
4: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் சரத்குமார்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸோட இணைந்திருக்கிறீங்க. சூப்பரான இந்த நிகழ்ச்சியில நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுத்து இந்த நம்பரை டயல் பண்ணி அப்படின்னு சொன்னால் என்னோட பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். டக்குன்னு ஃபோன் டயல் பண்ணுங்க, 0111 5001 அப்படிங்கிற நம்பர், அப்படின்னா 0112 2 7 5 111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்கள் ரெண்டு இல்லை. எதுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் டயல் பண்ணி என்னோட இணைப்பு ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஃபேஸ்புக் வாங்க, வசந்தம் பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் வசந்தம் எக்ஸ்பிரஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து டக்குனு கமெண்ட் பண்ணுங்க, சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரெடியா இருக்கிறேன். இப்போ வந்திருக்கும் காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வணக்கம்.
1: அன்பான மாலையினர் வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். யார் இது?
1: நான் தபுமால் கண்டு தெரியக்கூடிய எழுந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், வசந்தகுமார், அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சா உங்களுக்கு?
1: வேலையெல்லாம் முடிஞ்சு இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அடடா, சூப்பர். வசந்தகுமார் யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈரன், வத்தலை ஐயா, கல்லு கலவக்கலை கிருஷ்ணபக்தன், நீர்கொழும்பு சாம்குமார், பதிலை ராஜமாளிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், உம்சாத்வேகா, அருள்மொழி, பிசரிஷ் கார்பரேஷன், ராஜ்குமார், அம்மம்பிக்கிய ராஜய, வழிமட்ட செல்வராம் இவர்களுக்காக கேட்கும்.
0: ஓகே, நன்றி வசந்தகுமார்.
1: நன்றி
0: நன்றி.

0: 92.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: உண்மைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: வடமத்திய மாகாண மக்களின் தாகத்தை தீர்க்கும் தெற்காசியாவின் நீண்ட சுரங்கம் மக்கள் உரிமைக்கு. டெங்கு அதி அபாய நிலையில், 71,000 நோயாளர்களும் 49 மரணங்களும் பதிவு. நீர்கொழும்பு அசம்பாவிதம், பாதாள உலக குற்றவாளிகளின் திட்டமிட்ட செயல்பாடு, சிஐடியினர் தெரிவிப்பு. ஏபஸ் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய உயிரிழந்த கபிலவின் மனைவிக்கு பகிரங்க பிடிவிராந்து. 500 சிலோன் டி வில்லேஜ் கிராமங்களை அமைக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பம். பேச்சுவார்த்தைக்கு வருகை தராவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். தெற்காசியாவின் நீளமான நீர்ப்பாசன சுரங்கத்துக்கான அகழ்வு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு 27.7 கிலோமீட்டர் நீளமான யோத நீர்ப்பாசன சுரங்கம் இன்று மக்களின் உரிமைக்கு திறந்து வைக்கப்பட்டது. வடமத்திய மாகாணத்திற்கு நீரை விநியோகிக்கும் இந்த வேலைத்திட்டத்துக்கு 50 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மகாவலி திட்டத்தின் இறுதிக்கட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களின் குடிநீர் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. கடந்த 1968 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மகாவலி அபிவிருத்தி திட்டமானது பின்னர் 1977 ஆண்டில் முடுக்கப்பட்ட மகாவலி திட்டம் எனும் பெயரில் மிகவும் பரந்த அளவிலும் வேகமாகவும் செயல்படுத்தப்பட்டது. அதன் இறுதிக்கட்டத்தின் ஒரு திட்டமாகவே தெற்காசியாவின் மிக நீளமான இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதை வடமத்திய மகா கால்வாய் திட்டத்தின் கீழ் அகழப்பட்டது. இதன் அகழ்வு பணிகளுக்காக 2 TBM இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் முதற்கட்டம் 2022 ஆண்டில் அனுராதபுரம் பலுகஸ்வெவ மகமிகஸ்வெவ பகுதியிலிருந்தும், இரண்டாம் கட்டம் 2023 ஆண்டில் பொலனறுவை அலகஹர கொந்துருவாவவ பகுதியிலிருந்தும் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் அகழ்வு பணிகள் இன்றுடன் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்ததை அடுத்து அதனை திருவிழாவாக கொண்டாடும் நிகழ்வு இன்று காலை அனுராதபுரம் பலுகஸ்வெவ பகுதியில் இடம்பெற்றது. 27.7 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதையினூடாக வடமாகாணத்தின் 74,000 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன நீர் கொண்டு செல்லப்படவுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த வறண்ட வலய மக்களும் நீண்டகாலமாக எதிர்கொண்டு வந்த குடிநீர் பிரச்சினைக்கு சாதகமான தீர்வு எட்டப்படும். அத்துடன் சுமார் 1.5 மில்லியன் மக்களின் நீர் தேவை பூர்த்தி செய்யப்படுவதுடன் ரஜரட்ட பகுதியிலுள்ள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்த இனக்காணப்படாத சிறுநீரக நோய்க்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல்மாகாணத்தில் நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. தற்போது மாகாணத்தில் நுழம்பு பெருகக்கூடிய 10,814 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று நள்ளிரவு வரை டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,235 அதிகரித்துள்ளது. மரண எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளது. கம்பக மாவட்டத்தில் அதிகளவாக 14,736 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 14,229 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாத்தறை, களுத்துறை, கண்டி, ரத்தனபுரி, காலி ஆகியன முறையே நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும் மாவட்டங்களாகும். 175 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு டெங்கு அதி அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேல்மாகாணத்தில் 63 பிரதேச வைத்திய அதிகாரி பிரிவுகளில் நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் SPC சுகீஸ்வர தெரிவித்தார். இதேவேளை மேல்மாகாணத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள டெங்கு ஒழிப்பு விசேட வேலைத்திட்டத்தின் கீழ் நுழைப்புகள் பெருகக்கூடிய 10,814 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 18 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. கரைகளை இணைக்கும் வாழ்க்கையை கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் கிராமிய பாலங்களை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் மறுமலர்ச்சி நகரங்கள் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. பெருமளவு மக்கள் நாளாந்தம் பயணிக்கும் பாலங்களின் வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் குறித்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்தார். 4 வருட வேலைத்திட்டமாக குறித்த வேலைத்திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக 882 பாலங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. முதல் கட்டத்தின் கீழ் 1050 மில்லியன் ரூபாய் செலவில் 107க்கும் அதிகமான கிராமிய பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளன. இந்நிலையில் ஒருகொடவத்த தொழில்துறை வலயத்தின் தேபல பால நிர்மாண நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிராமிய பாலங்களை அபிவிருத்தி செய்யும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் பிரதி அமைச்சர் அரங்க குணசேகர உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் இதன் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றனர். கிராமிய அபிவிருத்தி பாலங்களை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டத்தின் கீழ் லங்காபுர பௌத்தரகம தக்கேல ஊடாக புதிய பாலத்தின் நிர்மாணப் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. 17 லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்படவுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் அந்த சிறைச்சாலையிலிருந்த சில கைதிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட செயல் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். குறித்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிரதான பாதாள உலக குழு செயல்பாட்டாளர் இதில் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்திருப்பதாக நேற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்ற விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் நேற்று நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தார். ஜூலை 5ஆம் தேதியும் ஜூலை 6ஆம் தேதியும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் காரணமாக தற்போது சிறைச்சாலையின் அவசர பதிலளிப்பு பிரிவின் சிறைச்சாலை அதிகாரி உள்ளிட்ட 8 பேரும் 21 கைதிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக அவர் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பமான இந்த கலவரம் இடம்பெறுவதற்கு அடிப்படை காரணம் பாதாள உலக குழு செயல்பாட்டுடன் தொடர்புபட்டதாக சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் புஷ்பகுமார் எனும் கட்வெல்லேகம சுரேஷ் என்பவராகும். இந்த கைதி மேலும் சில கைதிகளுடன் மோதலை ஏற்படுத்தி கலகம் ஏற்படும் வகையில் செயல்பட்டுள்ளார். அந்த முறுகள் நீண்டு அன்றைய தினம் 2 கைதிகள் பலியானதுடன் 36 பேர் காயமடைந்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை தலைமையகத்தின் அவசர பதிலளிப்பு பிரிவின் உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ராஜகருணாநாயக்க மற்றும் 2 சிறைச்சாலை அதிகாரிகளுடன் 89 பேர் கொண்ட குழுவும் நீர்கொழும்பு போலீஸ் நிலைய அதிகாரிகளுடன் இணைந்து கலகம் தடுக்கும் பிரிவு போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுடன் விசேட ஆயுத மற்றும் உபாயமார்க்க குழுவும் நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகத்துக்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் சிறைச்சாலைக்கு வெளியில் தமது கடமையில் ஈடுபட்டிருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கருணா திலக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்போது சிறைச்சாலைக்குள் தங்கியிருந்த கைதிகளின் உறவினர்கள் பலர் சிறைச்சாலையை சூழ ஒன்று கூடினர். அவர்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த மோதலை ஆரம்பித்தது சிறைச்சாலையிலிருந்த கட்வெல்லேகம சுரேஷ் உள்ளிட்ட கைதிகள் குழுவாகும். 6ஆம் தேதி அதிகாலை வரை அவர்கள் உரிய சிறை கூடங்களுக்கு செல்லாது அதற்கு வெளியில் இருந்து கொண்டு நெருங்கியவர்களுடன் ரகசிய தகவல்களை பரிமாறியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் அவர்கள் சிறைச்சாலை சிலர் மீது ஏறி முழு கைதிகள் மத்தியிலும் உரையாற்றி அவர்களை தூண்டிவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் கருத்து வெளியிடப்பட்டது. இதனையடுத்து சிறைச்சாலைக்குள் மோதல் நிலைமை அதிகரித்ததாக அதிகாரி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். சம்பவம் இடம்பெற்றபோது 2417 சிறை கைதிகள் அங்கிருந்ததுடன் சந்தேக நபர்கள் 162 பேரும் விளக்கமறியல் கைதிகள் 2255 பேரும் இருந்துள்ளனர். தற்போது 3 விசாரணை குழுக்களூடாக சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் எதிர்வரும் நாட்களில் சந்தேக நபர்களின் பெயர்களை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கொழுந்தில் துளிர்விடும் நாடு 500 தேயிலை கிராமங்களை ஸ்தாபிக்கும் சிலோன் டீ வில்லேஜ் தேசிய வேலைத்திட்டம் இன்றைய தினம் ஆரம்பமானது. 2030ஆம் ஆண்டளவில் தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோ வரை அதிகரித்து தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும். தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோகிராமாக அதிகரித்து 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கம் சிலோன்ச்சி வில்லேஜ் எனும் தேயிலை கிராமம் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. சிறிய தேயிலை தோட்டத்துறையை நவீனமயப்படுத்தி சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துதல் மற்றும் தேயிலை தொழில்துறையின் நிலையான அபிவிருத்தியை வேகப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். கொழுந்து அறுவடை மற்றும் அதன் பலன்களை மேம்படுத்துதல், வருமான அதிகரிப்பு, பெறுமதி சேர் தேயிலை உற்பத்தியை மேம்படுத்துதல் மற்றும் தேயிலை தொழில்துறை சார்ந்த சுற்றுலா தொழில்துறையுடன் ஒன்றிணைத்தல் என்பன இதன் நோக்கமாகும். நவீன மற்றும் நிலையான பயிற்சேகை முறைமைகளை அறிமுகப்படுத்தி அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மற்றும் உற்பத்தி கூட்டுறவு முறைமையை வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேயிலை கிராமத்துக்கும் அதிக அடர்த்தி கொண்ட தேயிலை பயிற்சேகையை முன்மாதிரியான தேயிலை தோட்டங்கள், புதிய தேயிலை செடிகளை கொண்ட நாற்று மேடைகளை பெற்றுக் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சிறு தேயிலை தோட்டங்களுக்கான காப்புறுதி, சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கான ஓய்வூதிய முறை மற்றும் நிவாரண கடன் வசதிகளை பெற்றுக் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஹேண்ட்மேட் தேயிலை உற்பத்தி பயிற்சி மற்றும் உபகரணங்களும் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன. குறித்த வேலை திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இவ்வருடத்தில் நாடு முழுவதும் 144 தேயிலை ஆராய்ச்சி பிரிவுகளும் உள்ளடங்கும் வகையில் 144 தேயிலை கிராமங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. தேயிலை கொழுந்திலிருந்து தொழிற்விடும் நாடு 500 தேயிலை கிராமங்களை ஆரம்பிக்கும் ஆரம்ப நிகழ்வு கொத்மலை அல்கொல்கம அபுகஸ்தலாவ வெப்தா உள்ள பிரதேசத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. நாட்டின் தேயிலை ஏற்றுமதியில் கூடுதல் வருமானத்தை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களை ஈட்டி வருவதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். பிரதி அமைச்சர் வசந்த பியத்திச, பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சூரவீர ஆராய்ச்சி, கிருஷ்ணன் கலைச்செல்வி, அனுஷ்கா திலகரத்ன ஆகியோரும் இதன்போது இணைந்திருந்தனர். விமான நிலையங்கள் மற்றும் ஓடுபாதைகளுக்கு அருகில் பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அவசர வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பட்டம் விடும் காலம் என்பதால் நாட்டிலுள்ள ஓடுபாதைகள் மற்றும் விமான நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் பட்டம் விடுவது தற்போது அதிகரித்துள்ளது. இது விமானங்களின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஓடுபாதைகளுக்கு அருகில் பட்டம் விடுவது உலகளவில் விமான விபத்துகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் இது விமான செயல்பாடுகளை நேரடி தடையாக அமைகின்றது. இலங்கையின் கட்டுநாயக்க, ரத்மலான, ஹிங்குராக்கொட, சீனக்குடா, அனுராதபுரம், பலாலி, கட்டுக்குருந்த, கொக்கல, வவுனியா, வீரவில, மட்டக்களப்பு மற்றும் மத்தல ஆகிய இடங்களிலுள்ள ஓடுபாதைகளை சுற்றி இத்தகைய பரவலான பட்டம்பிடும் செயல்பாடு தற்போது அதிகரித்து அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று பயிற்சிக்காக ரத்மலான விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட Y-12 ரக விமானம் ஒன்று பட்டம் விடப்பட்ட நூலில் சிக்கியதில் கடுமையான ஆபத்தை எதிர்கொண்டது. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்த விமானம் மீண்டும் ரத்மலான விமான நிலையத்துக்கே தர இறங்கியுள்ளது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப ஆய்வில் விமானத்தின் இடது சக்கரம், இடது என்ஜின் பகுதி மற்றும் பல பாகங்களில் பட்டத்தின் நூல் கடுமையாக சிக்கியிருந்தமை தெரியவந்தது. பட்டத்தின் நூலோ அல்லது அதன் பாகங்களோ எஞ்சினுக்குள் அல்லது அதன் இயக்க முறைமைக்குள் நுழைந்தால் விமானம் முழுவதுக்கும் கடுமையான சேதம் ஏற்படக்கூடிய நேரடி அபாயம் உள்ளது. இதனால் பெரும் உயிர் ஆபத்து மற்றும் உடைமை இழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே விமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பயணிகளின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் ஓடுபாதைகள் மற்றும் விமான நிலையங்களுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தகைய பகுதிகளில் பட்டம் விடுவதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவிக்கு பகிரங்க பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பகிரங்க பிடிவிராந்து அறிக்கையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை சர்வதேச போலீசாருக்கு வழங்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை கருத்திற்கொண்டு அது தொடர்பிலான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு ஏர்பஸ் கொள்வனவின் போது ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான கபில சந்திரசேன என்பவரின் பிணையாளர் தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரவிந்தடி சில்வாவும் அவரது மனைவியும் பிணை வழங்கியுள்ளனர். 40 லட்சம் ரூபாய் வரையிலான பிணைத்தொகையை அரசுடைமையாக்காமல் இருப்பதற்கு எதிர்வரும் 22ஆம் தேதி அது தொடர்பில் விளக்கமளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அஸ்வசம கொடுப்பனவு இன்றைய தினம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசம நலன்புரி நன்மைகள் யோசனை முறைமையின் முதலாம் கட்டத்தில் உரிய வேலைத்திட்டத்துக்கமைய 10,12,812 பயனாளிகள் குடும்பங்களுக்கு 93,57,346 ரூபாய் தொகை பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 11,647 குடும்பங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெற உள்ளது. அவர்களுக்காக 2,46,08,250 ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. குறித்த நிதி இன்றைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெண் தொழில் முனைவோர் மற்றும் சிறிய அளவிலான தொழில் முனைவோருக்கு ஐக்கிய ராஜதானியில் வர்த்தக பிரவேசத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் ஏற்றுமதி கையேடு ஒன்று தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இது சி ட்ரேட் மத்திய நிலையத்தின் ஊடாகவே வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த மத்திய நிலையத்தின் செயல்பாட்டு நிறுவனங்களான இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, சர்வதேச வர்த்தக மத்திய நிலையம் மற்றும் கொழும்பு பிரித்தானிய உயர்ஸ்தானிகராலயம் இணைந்து குறித்த கையேடுகளை வெளியிட்டுள்ளன. பிரதி அமைச்சர் சத்துரங்க அபே சிங்க, இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபெடிக் உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருகை தராவிட்டால் அடுத்த வாரம் ஈரானின் பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி சேவையுடனான சேவையின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் நிலைமை உண்மையாகவே மோசமடையும் என்றும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏப்ரல் மாதத்திலும் டிரம்ப் ஈரானின் அடிப்படை கட்டமைப்புகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு தகர்க்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பதில் அளித்திருந்த ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் அமைப்பின் பிரதானி, திட்டமிட்டு சாதாரண பொதுமக்கள் மற்றும் சிவில் அடிப்படை வசதிகள் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டத்தின் கீழ் யுத்த குற்றம் என்று குறிப்பிட்டிருந்தார். பிரித்தானியாவின் வயது வந்த இளம் வயதுடையவர்களுக்கு இரவு நேர களியாட்ட விடுதிகளில் சமூக வலைதளங்களை பயன்படுத்த கட்டுப்பாடுகளை விதிக்கும் ஊரடங்கு சட்டத்தை விதிக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் வேறு கணக்குகளினூடாக தமது கணக்குகளை மாற்றி அதனூடாக அதனை செயல்படுத்த முடியாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 16 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கு நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரை இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட வலைதளங்கள் பயன்படுத்த முடியாத வகையில் செயலிழக்க செய்யப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்தி கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. டெக்சாஸின் ஆலிங்டனில் உள்ள டலாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஸ்பெயின் தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் மிக்கேல் ஒயாஸ்பால் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். தொடர்ந்து ஆட்டத்தின் 2வது பாதியில் 58வது நிமிடத்தில் டேனி ஆல்மோவின் உதவியுடன் பெட்ரோ ஃபோரோ 2வது கோலை அடித்து ஸ்பெயினின் வெற்றியை உறுதி செய்தார். தனது வலுவான தற்காப்பு ஆட்டத்தின் மூலம் பிரான்சின் தாக்குதல்களை முறியடித்த ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது.
0: தலைப்புச் செய்திகள்.
1: வடமத்திய மாகாண மக்களின் தாகத்தை தீர்க்கும் தெற்காசியாவின் நீண்ட சுரங்கம் மக்கள் உரிமைக்கு. டெங்கு அதி அபாய நிலையில் 71,000 நோயாளர்களும் 49 மரணங்களும் பதிவு. நீர்கொழும்பு அசம்பாவிதம், பாதாள உலக குற்றவாளிகளின் திட்டமிட்ட செயல்பாடு, சிஐடியினர் தெரிவிப்பு. ஏபஸ் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய உயிரிழந்த கபிலவின் மனைவிக்கு பகிரங்க பிடிவிராந்து. 500 சிலோன் டி வில்லேஜ் கிராமங்களை அமைக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பம். பேச்சுவார்த்தைக்கு வருகை தராவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: 24/7 on alert. On alert. நிமிர்ந்த நடை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: வணக்கம். நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 3048 அதோ கோட்டிபத்தி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 13, 66, 67, 74 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 13, 66, 67, 74 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 87,55,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,46,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,934 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 19, 30, 50, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 19, 30, 50, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,67,95,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 33 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,222 சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 15, 66, 71, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்களாக 15, 66, 71, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 5, 8, 5, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 8, 5, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 67,62,080 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,64,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,383 சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 15, 30, 34 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 5, 15, 30, 34 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 4, 0, 1, 8, 6 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 4, 0, 1, 8, 6 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 74,30,480 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,01,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,398 கப்பற்கொள்ளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி சூப்பர் இலக்கம் 37 வெற்றி இலக்கங்களாக 10, 13, 55, 72 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி சூப்பர் இலக்கம் 37 வெற்றி இலக்கங்களாக 10, 13, 55, 72 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,34,53,640 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,58,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 956 சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 9, 2, 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 9, 2, 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 40,87,300 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,40,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 430 ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 4, 1, 5, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 26 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,83,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,052 சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 8, 15, 40 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 8, 15, 40 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,53,520 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
2: நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு?
3: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
4: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
3: வசந்தம் எஃப்எம்.
5: முடியாதுங்கிறது முடிக்கிறதா சார்
3: என்னுடைய பழம்.
6: நிறுத்து, வாழ எப்படி இருக்கா?

நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஓகே, தொடர்ந்து நீங்க என்னோட அழைப்பினை மேற்கொண்டு பேசலாம். மலையங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைனா டக்குன்னு போன் எடுத்து லாகின் பண்ணுங்க. பேஸ்புக்ல அங்க அப்படியே வசந்தம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வசந்தம் எக்ஸ்பிரஸ்க்காக ஒரு போஸ்ட் போட்டுருவோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. சேர்த்துக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். இப்போது அழைப்பில் வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நானுமே யாருக்குமே லைன் கொடுக்கல இவ்வளவு நேரம். எப்படி இருக்கீங்க நீங்க? வேலை எல்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு?
1: வேலை எல்லாம் உற்சாகம் போச்சு. சவாரி எல்லாம் தங்கத்துறை
0: நன்றி. திரை உலகின் நட்சத்திரம்.

வசந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் புத்தூர்லேருந்து பிவிஎஸ் ட்ரெய்லர் கடையில் சத்தமாக வசந்தம் கேட்டுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி குகன் சொல்லியிருக்கார். ஆ என்ன இதமான இரவு நேரம், அதுக்கெல்லாம் வந்துருச்சா இரவு, நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி. பண்டாரிலேருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினாஷ் வந்திருக்காங்க. ஆயண்ணா இனிமையான மாலை நேர வணக்கம். கொட்டகலையிலிருந்து சந்தனம் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம் சொல்லாதீங்க, கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க. அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜன், நான் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட முகமது நாசர் வந்திருக்காரு. சரி, அடுத்ததான் இனிய மாலை வணக்கம் சொல்லி பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு ஆகிருச்சேன்னா இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா வந்திருக்காங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம். மந்தகலிலிருந்து அரசு வந்திருக்காரு. அண்ணா வந்திருக்காங்கன்னா, அண்ணா சிஎம் விஜய் அண்ணாவோட பாட்டு ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி ஒன் டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்டை திரும்ப சொல்லணுமா? ஒன்றும் கிடையாது. ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி இந்த மாதம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் அப்டேட் வந்து லோஷி கேட்டிருக்காங்க. மாலை நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி கரல் ஆகாஷ் வந்திருக்காங்க. ஆ இதமான இரவு வணக்கம் சங்கர் ப்ரோ, எப்படி சுகமா? பாடல் தெரிவுகள் அனைத்தும் ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் அன்பான வாழ்த்துக்கள். அவங்களுக்கு வந்து ஒரு படம் போட்டு அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டும் கேட்டிருக்காங்க. படம் கருப்பன், கருவா கருவா பயலேன்னு வேணுமா, பாடல் முடிந்தால் தாங்கன்னு ரோஜா கேட்டிருக்காங்க. சரி ரோஜா, கேட்டுட்டே இருங்க. உங்களுக்காக அந்த பாடலை தர்றதுக்காக நான் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கேன். சரியா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குனு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. 0312-701-2715 அல்லது 0312-701-111 எங்களோட தொலைபேசி இலக்கங்கள். அப்படின்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினுடாகவும் இணைந்து கொள்ளலாம். இது வசந்தம் எக்ஸ்பிரஸ், நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. வசந்தம் FM. Gusto alamas mi casa, su mi casa shu.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ்ல நீங்களும் பேசணும் அப்படின்னு சொன்னா டக்குனு போன் எடுத்து நம்பர் டயல் பண்ணுங்க 0312 2 7 5 0 0 1 அல்லது 0312 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினோட ஆகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: பூனாகலையில
0: இருந்து
1: மகேஷ்.
0: மகேஷ் எப்படி இருக்கு பூனாகலை எல்லாம்? ஓ நான் நல்லா இருக்கேன். இரவு நேரத்துல சம குளிரா வேற இருக்குமே இல்லையா? சரி ஓகே சொல்லுங்க மகேஷ், யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாட்டுக்காக? சரி நன்றி மகேஷ்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

காற்றிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: வசந்த மெக்ஸ்பிரஸோட இருக்கிறோம். நீங்களும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கால் பண்ணி என்னோட பேசலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே ஃபேஸ்புக் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் இருக்க போகிறேன் இந்த கொஞ்சம் நேரத்தில் செத்துக்குவேன் உங்கள் எல்லாரையும். இப்போது வந்திருக்கிறது யாரு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இது? மது, நீங்க கேரவலப்பிட்டியில போட்டிருக்க ரேடியோ எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிடுவோமா? மது, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நானும் நல்லா இருக்கேன். எப்ப கேரவலப்பிட்டிய போனீங்க நீங்க?
1: கேரவலப்பிட்டியனா வெடிங் முடிச்சதால வந்தோம்.
0: வெடிங் முடிச்சு வந்ததால தான் அங்க தான் இருக்கீங்க. சரி, ஓகே. அப்புறம் இன்னைய நாள்
1: என்ன?
0: சொந்த ஊர் நுவரெலியா? வா, ஆஹா, நுவரெலியா டு கேரவலப்பிட்டிய எப்படி இருக்கு உங்களுக்கு? சொந்த ஊரு சொர்க்கமா இருக்குன்னு சொன்னா வந்த ஊர் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இப்ப இதே கேள்வி அவங்கள்ட்ட கேக்கும் போது அவங்களும் சொல்லுவாங்களே எங்களுக்கு எங்க சொந்த ஊர் தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா?
1: ரொம்ப
0: பிடிக்கும், அதனாலதான் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்துட்டார் இல்லையா? சூப்பர். ஹஸ்பண்ட் பேர் என்னது?
1: ஜெகன்.
0: சரி, ஜெகனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாட்டு தரேன். நீங்க வேற யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க?
1: எங்க மகன் ரெண்டு பேரையும், ஆல் இந்தியா அக்கா, சிவானி அக்கா, உங்களுக்காகவும்.
0: ஓகே,
1: மற்றும் மகன் அவ்வளவு பேருக்கு கேட்பாங்க.
0: சரி, எல்லாரும் சேர்த்துக்கலாம். நன்றி மது.
1: மகன் பேசணுமா?
0: கொடுங்க, டக்குன்னு பேசுவோம். வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
0: உங்க பேர் என்ன? சரி, உங்களுக்கு ஒரு பாட்டு தரேன், நான் கேளுங்க.
2: Thank you,
0: மது.

வசந்தம் எக்ஸ்பிரஸோட இருக்கீங்க. இந்த பாட்டு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் டான்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க ஒரு சாதாரண ஃபேன் மட்டும்தான். அதுவே விவேகார டான்ஸும் சேர்ந்து ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு ப்ரோ லெவல் ஃபேன் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து வசந்தம் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்ருக்கு. அது வந்து ஹாலிவுட் படம் ஒன்று. அது எப்போ 17ஆம் தேதி வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஓடிசி அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தினோட பேரு. நம்மளோட கிறிஸ்டோபர் நோலன் படம் தான் இது. இந்த படம் ஆக்சுவலி 17ஆம் தேதி தான் வெளியாகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போவுமே ஃப்ரீ புக்கிங்கில் அட்டிச்சு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே இப்போதைக்கு 20 கோடி ரூபாய் இந்திய மதிப்பின் படி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே 2500 தியேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 1.4 லட்சம் டிக்கெட் வந்து இப்போதைக்கு விற்பனை ஆயிருக்கான். அங்கேயே அந்த நிலமை அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இறங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த படம் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கோங்க. அப்படியே தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க வசந்தம் எக்ஸ்பிரஸில்.

ஒலிக்கும் இந்த பாடலுடன் நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் விட்டு போக போகிறேன். அடுத்ததாக வசந்தலா நிகழ்ச்சிக்காக கலையகத்தில் புவனேஷ் வந்திருக்காரு. விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். பாய் நண்பர்களே.

நன்றி சங்கர். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரத்தை பார்ப்போம். நேரம் இப்போது 9 மணி.

0: கொல்லம் மரவா பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. பழைய பாடல்கள் எத்தனை காலம் சென்றாலும் எங்கள் உள்ளத்தில் குடியிருக்கும் பாடல்கள், ஒவ்வொரு நினைவுகளையும் மீட்டெடுக்கும் பாடல்கள். இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசியுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0311 2 775 0 1 அல்லது 0311 2 775 111 என்ற தூர அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார், நாகோபூர் செல்வநகர் முகைதீன்.
0: செல்வநகர் மொஹிதீன், எப்படி இருக்கீங்க மொஹிதீன்?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்களா சார்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை போலவே.
1: நல்ல பழைய பாடல்கள், மறக்க முடியாத பாடல்கள் வந்து வந்து.
0: நன்றி நன்றி. எப்போதுமே மறக்க முடியாத பாடல்கள் தான் பழைய பாடல்கள் இல்லையா?
1: பாட்டுன்னு உண்மை இல்ல சார், அது சொல்லி சார்
0: வார்த்தையால் சொல்ல முடியாது. அப்படியா?
1: நன்றி.

0: ஆசையே அலை போலே, நாம் எல்லாம் அதன் மேலே. உண்மைதான் இல்லையா? இவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உள்ள மறவாத பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரது?
1: முந்தாஸ் பேகம்.
0: கொழும்பு 14.
1: நல்லா
0: சந்தோஷமா இருக்கும். நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதா?
1: சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: பரக்கோட்டி படத்துல தரமேல் திறக்க வைத்தால் எங்களை கண்ணீர் பிளக்க வைத்தான்.
0: அந்த பாடலா? அடிக்கடி ஒழிக்கின்ற பாடல் தான். முயற்சிக்கிறேன். சரியா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கண்ணருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் நந்தகுமார் சேர்க்கான் சித்தியாஷ்மா கிருஷ்ணா ஜெமிலா அருமா பரத பாத்மா ரவி ரகுமா மருது உவைதீன் சின்னையா மகாதேவ் ஆட்டோ விஷ்ணு உமாச்சன வசு ஃபாரூக் ஈடன் சரோஜினு அப்துல் மஜி குடும்பத்தை வசனம் கேட்டு அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. இதமான இரவு பொழுது. வணக்கம் புவனேஷ் அண்ணா. லிந்துலை எல்ஜியில் இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். இந்தகலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்காரு. வணக்கம் அரசு, எப்படி இருக்கிறீங்க? தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காரு. இரவு பொழுது வணக்கம் புவனேஷ். பாசையூர்ல இருந்து ஏ எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்பதாக வந்திருக்கிறார். சப்பமால் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார். அன்பு சகோதரா, எப்படி இருக்கிறீங்க? எனக்கும் பாடல் தாங்கள். அன்பு சகோதரர் படத்தில் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. என்ன பாடல் தாங்கள் கேட்டுக்கார். ரொம்ப சந்தோஷம் புவனேஷ். அன்பான இரவு பொழுது வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொடுங்கள். குறிஞ்சங்கணி அசுருதீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நூர்ஜஹான், அசுருதீன், அதே போன்று அன்வர், ரிகாஸ், ரியாசத், ரீனா குட்டிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு வணக்கம். கொட்டக்கலை டேட்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிட்டு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ஜோன் சித்திரன், அன்பான வணக்கம் என்ன அப்படி இருக்கிறீங்க? டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்கார் என்ன பாடல் தாங்க அப்படின்னு கேட்டு கந்தப்பள்ளியிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேளுங்கள் முயற்சிக்கிறேன். கிருஷ்ணா, அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். பெரிய நிலாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறார். வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? அக்கறை பெற்று ஜோன் நேகாம்பரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நான் தொல்புரத்திலிருந்து மீனலோஜினி, எனக்கும் ஒரு பாடல் தாருங்களண்ணா. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து அந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பண்டாரவளியிலிருந்து வினோதன், லதா, கிஷானன், ரொஷான் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம் தம்பி என்று சொல்லிக்கொண்டு எட்டியாந்தொட்டை பரிசல்லை விதிரியிலிருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று சுரேஷ்குமார் அவருடைய திருமண நாளன்னு சொல்லியிருக்கார். அவருடைய அன்பு மனைவி ஆசிரியர் பிரிவராணி ஆசிரியர் இருவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் கேட்பதற்காக அபிஷாரணி, கவினேஷ், ஜீவேந்தன், ஸ்ரீகாந்தன், ஷாலினி, சப்தரா, சேஷினிக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்கள். இனிமையான பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: மனப்பார மாடு கட்டி நல்ல பாடல், பழைய நினைவுகளை அப்படியே கொண்டு வருகிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருது? சிவகாமி. எப்படி இருக்கீங்க சிவகாமி? நல்லா இருக்கணுமா. பாடல்கள் பிடிச்சிருக்குதா? சரி, பழைய பாடல் சொன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: குடும்பத்தார பேருக்கு, வசந்தம் கேக்குற அளவருக்கும், கெண்டகோள ராஜமாணிக்க ராஜேந்திரன் அவர்களுக்காகவும் பாடலாம் கேட்கலாம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி.

0: தாய் தந்த பிச்சைகளை பிறந்தேன் அம்மா. பத்தும் பறந்திடும், பசி வந்தால் மறந்திடும், இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா. என்ன ஒரு அழகான வரிகள், நிதர்சனமான வரிகள். பழைய பாடல்கள் கேட்க பழகிக் கொண்டால் அது ஒரு வரம். இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் சொல்வது, பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க துவங்கிவிட்டால் அது ஒரு வரம். காரணம், அத்தனை அர்த்தங்கள், அருமையான இசை, அழகான குரல். இதை தவறு விடுவது பெரும் சோதனைதான். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம், யாருது? தெய்வல கிருஷ்ணவேணி. எப்படி இருக்கிறீங்க? நன்றி, நன்றி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஆலயமணி திரைப்படத்துல சட்டி சுட்டதடா கைவிட்டதடா.
0: சட்டி சுட்டதடா கைவிட்டதடா. சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டதற்கு?
1: எனக்காகவும் மகனுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்று பாடல் தாருங்கள், தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகிர்ந்திருந்தார். ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. மஸ்கலியாரிலிருந்து முரளிதரன். அன்பு மகள் அம்சிக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். நன்றி. அன்பு கலந்த வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முஃபீர் தற்போது தோஹா கட்டாளத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்பிக்கை உடைந்த போது தனிமை துணையாடுகிறது, துரோகம் நடந்த போது மௌனம் முடியாகிறது, அவமானம் வந்தபோது வெற்றி இலக்காகிறது. ஆனால் இந்த மாற்றங்களின் பின்னால் இருக்கும் காயங்களை யாரும் கேட்பதில்லை. நீ பழைய மாதிரி இல்லை என்பதை அவர்களின் தீர்ப்பு. அருமை. அன்பு புவனேஷ் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? அருமையான பாடல்கள், டிங்கிரி டிங்கல் என்ற பாடல் அருமையிலும் அருமை. மனதை விட்டு நிகழாது கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி கேட்டு ஃபைசர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். ரொம்ப சந்தோஷம் ஃபைசர். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு தேஜா வந்திருக்கிறாங்க. அதே போல் மாமட்ட அரசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். வேலுபுரம் அரசன் சொல்லியிருக்கார், அரசன் மோகன் என்று. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் வந்திருக்கிறார். இணைத்துக் கொண்டேன் மோகன். அன்பான வணக்கம். ஸ்டீவன் டெய்லர் ரொம்ப சுத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது ஸ்டீவன். கேட்டு மகளுங்கள். ஹாய் புவனேஷனா, எப்படி இருக்கிறீங்க? ராஜ்குமார், ஓம் முருகா. வணக்கம். கிரான்லேருந்து ராஜ்குமார் சொல்லியிருக்கார், ரொம்ப சந்தோஷம். ஹாய் பிரதர், நான் பிரசன்னா. பூனாகலந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியுடன் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஹேமா, பிரியா, ஷர்வின், ஷாலு, கிஷோ, எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே கதிர் ஷனா அப்படின்னு தான் அந்த ஒரு பேர் இருக்கிறது. குரலின் ஹரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் அட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கரோலினாலிருந்து ஆகாஷ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் ஆகாஷ். பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அன்பான வணக்கம். பழைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்குன்னு சொல்லிக்கொண்டே ஹல்கோலிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல் கேட்பதற்காக மகள் வாசனா, சத்துரிகா, துஷி, இலுஷன், விதுர்ஷன், கராகோட தயாலன், எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருது? வத்தலை கருணா. எப்படி இருக்கீங்க கருணா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு கருணா. இருக்கும் போது புவனேஷ்னாவுக்கு என்ன குற? என்ன சிரிப்பு? சரி ஓகே கருணா, சொல்லுங்க கருணா. சாப்பிட்டீங்களா? அப்படியா?
1: என்ன
0: பாடல்?
1: கேளாய்
0: மகனே கேளாய். என்ன காரணம்?
1: அந்த வார்த்தை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நான் படிக்க கூட இந்த பாட்டை நான் நிகழ்ச்சி பேருந்து தலைவர்கள் இல்ல அந்த என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு.
0: அப்படியா? பழைய பாடல் கேட்கும் போது பழைய ஞாபகம் வருதுன்னு?
1: கட்டாயம் கட்டாயம்.
0: சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி
1: நன்றி
0: நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து வருகின்ற பாடல், இந்த பாடல் வாழ்க்கையின் தத்துவத்தை அப்படியே கோடிட்டு காட்டுகின்ற ஒரு பாடல். இந்த வாழ்க்கை இவ்வளவு காலம், எங்களோடு வருகின்றவர்கள் இவ்வளவு காலம், அவ்வளவுதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாடல். வாழ்க்கை வாழ்வதை புரிதலை ஒரே பாடலில் சொல்லி வைத்த பாடல் சொன்னால் இந்த பாடல் தான். இதுக்கு வேற ஒரு பாடல் இருக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். கேட்டு பாருங்கள், புரியும்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நில. இனிமையான பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டு கிடத்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: நீர்கொழும்பு சவரியம்மா.
0: நீர்கொழும்பு சவரியம்மா, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷம். சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பெரிய பெண் நினைக்கிறேன். அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன்.
0: இந்த பாடல் சரித்திரம் தெரியுமா? இந்த பாடல் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? எப்படி எழுதப்பட்டது? சரி, நான் சொல்றேன், நீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான்
1: சொல்றேன்.
0: அல்ல, அத போடுறேன் நான்.
1: மோசஸ்காவும் கிருஷ்ணிக்காவும் அருள்காவும் சங்கனுக்காகவும் மகள் சித்தருக்காகவும் பாலச்சேனை பத்மாக்காவும் மனரகனுக்காகவும் முனை ஜெயாக்காக்காவும் ஈடன் அண்ணனுக்காகவும் வசந்தகுமாருக்காகவும் சாம்குமாருக்காகவும் இங்கே திருமதி ரஜாக்காவும் ரத்னபுர புஷ்பாக்காவும் ரத்னபுரம் இந்த பதில புஷ்பா கணேஷ்காவும் உங்களுக்காகவும் எனக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நல்ல பாட்டு தானே?
0: நல்ல பாடல், நல்ல பாடல். அப்படியாமா, ரொம்ப நன்றி.
1: நன்றி,
0: நன்றி. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் பாடல ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கவிஞர் கண்ணதாசன் ஐயா எப்போதுமே ஸ்டூடியோவுக்கு ஏர்லியா வரமாட்டாராம், கொஞ்சம் தாமதத்தான் வருவாராம். ஆனால் எம்எஸ்வி ஐயா, எம்எஸ்வி விஸ்வநாதன் ஐயா எப்போதுமே டைம் கணிப்பாராம், கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுவாராம். அன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு மூன்று ஸ்டூடியோ ரெக்கார்டிங் முடிச்சு போட்டு வீட்டை போயிருக்கார். வீட்டை போன பிறகு தூங்கிட்டார். காலையில் ரெக்கார்டிங் கண்ணதாசன் ஐயா வந்து விட்டார். கால் பண்ணுறாங்க எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வீட்டுக்கு. அவருடைய செக்யூரிட்டி ஆன்சர் பண்ணுறார், இந்த மாதிரி எம்எஸ் ஐயா தூங்குறார் அப்படின்னு சொல்லிட்டார். கண்ணதாசன் ஐயாவுக்கு கோபம், திரும்பவும் கால் பண்ணுறார். என்ன சொன்னால் திரும்பவும் தூங்கிவிட்டார். இப்போ கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்கார் அந்த இடத்துல, சரி நான் முதல் வரி எழுதி கொடுத்துட்டு போகிறேன், அவர் எம்எஸ்வி ஐயா வந்து இசையமைக்க சொல்லுங்கள், அதுக்கு பிறகு நான் அடுத்த ஸ்டூடியோ போயிட்டு நான் திரும்ப வந்து நான் செய்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு எம்எஸ்வி ஐயா எழுந்த பிறகு செக்யூரிட்டி சொன்ன பிறகு, ஐயோ கண்ணதாசன் ஐயாவா அறக்க பறக்க ஓடி வந்து ஸ்டூடியோ ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்த பிறகு எங்கே கண்ணதாசன் அப்படின்னு, இல்லை அவர் அவசரமாக வெளியில் போயிட்டார், வேறு வேலையாக போயிட்டார், முதல் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அதை நீங்கள் மெட்டு போட்டு வைக்க சொன்னார் வாரன்னு சொல்லி. அப்படியாண்டு பார்த்த பிறகு அந்த மெட்டுக்கு எழுதின பாடல் இதுதான். அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ. இதை பார்த்த உடனே இமசுயாவுக்கு சொக்காயிட்டான். இதுதான் அந்த கதை.

0: சுடுதண்டா துணியை பிடிச்சு இறக்கன் கீழே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது? சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
1: முதல் வாழ பழகப்பா.
0: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
1: நீ கத்துற கத்துல நாயெல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
0: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
1: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
5: ஊரெல்லாம் உன் பாட்டுதான் உள்ளத்தை நீட்டது.
4: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் பூர்ணச்சனா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சம்பாந்திரம் மத்தியப்பிரதேசிலிருந்து நசீனா பேசுறேன்.
0: நசீனா, நல்லா இருக்கீங்களா? நசீனா,
1: ஆமா, நல்ல நலமா இருக்கேன்.
0: நீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே.
1: நன்றி அண்ணா.
0: பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: நன்றாக
0: பிடித்திருக்கிறது. சரி, சொல்லுங்க மாயா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: வசந்த மாளிகை படத்துல இருந்து. மனம் வேண்டும் என்றால் இறைவனிடம் கேட்டேன்.
0: சரி சரி, இரண்டு மனம் வேண்டும். சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க இந்த பாடலுக்காக?
1: எனது கணவர் அன்பரு, எனது பிள்ளைகள் அசானி, ரோஷினா, எனது தங்கச்சி மாதிரியான கவினா குடும்பம் பிள்ளைகளுக்கு, முச்சிப்பா, முச்சிப்பு அனைவர்கள் வசந்த பண்பாட்டு கொண்டிருக்கிறேன். அனைவருக்காக
0: ரொம்ப சந்தோஷம். என்ன பேசுறது?
1: சந்தோஷமா இருக்கேன் அண்ணா. இரண்டாவது தரம் பேசிட்டேன் அண்ணா.
0: அப்படியாமா, ரொம்ப சந்தோஷம்.
1: முதல் ஒரு பாட்டு கேட்டேன்.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி, நன்றி. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி அம்மா. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தங்கராசா தெளிப்பள்ளியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாம். கண்ணெதிரி தோண்டினால் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். நல்ல பாடல் முயற்சிக்கிறேன். அதே போன்று அன்பு வணக்கம் என்று சொன்ன இந்த ஊர்ல இருந்து ரஷீத் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயத்தான், நல்ல அழகு என்பது அந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.
2: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்?

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. உள்ளம் மரவா பழைய பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடல்களை கேட்கும் போது ஏதோ ஒரு நினைவு எம்முள்ளே வந்து வந்து போவதில்லையா? நினைவுகளை தூண்டு பண்ணும், பழைய நினைவுகளை தூண்டு பண்ணும் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 11 மணி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் கண்டலாயிலிருந்து முகமது ஜெய்சர்.
0: முகமது ஜெய்சர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கு. நீங்கள் எப்படி?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரியே பாடுகள்லாம்
1: கூட்டிட்டு
0: போயிட்டீங்க? நானும் உங்களை சேர்ந்து கூட்டிட்டு
1: போயிட்டேன்.
0: அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு அந்த வீர திருமா படத்துல ரோஜா மலர் ராஜகுமாரி.
0: ரோஜா மலரே ராஜகுமாரி. என்ன காரணம்?
1: வீர திருமா படத்து.
0: என்ன காரணம்?
1: இல்ல, அது அருமையான பாடல் உண்டு, அது கேட்கக்கூடிய பாடல் அது.
0: அப்படியா? அந்த காலத்துல காரணம் கேட்டா சொல்லிருக்கலாம்.
1: ஆமா,
0: இப்ப சொல்ல
1: முடியாது.
0: யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: இந்த பாடலை மனைவி ரஷ்மிலா மற்றும் மாத்தரை பௌசியா சுலேகா மாமி மற்றும் அனைவருக்காகவும் நன்றி.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி.
1: நன்றி.
0: இதே போன்று ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் மிகவும் பிடித்திருக்கிறது சொல்லிக் கொண்டே எங்களோட முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே மாலா பர்னட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஹட்டன் இருந்து ஜோ நேகாம்பரம் வணக்கம் சொல்லிக்கார். வணக்கம் ஜோ நேகாம்பரம், நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் வந்திருக்கிறார். அதே போல வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை இட்ராட்டன் வசந்தம் சொந்த எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் போனிஷன், அப்படி இருக்கிறீங்க? தவராஜா தெய்யோ வீட்டிலிருந்து தயானன் என்று சொல்லியிருக்கார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கார், ரொம்ப சந்தோஷம். அதே போல மனோகரன் கடவுளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கடவுளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார். அன்பான வணக்கம் போனிஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களையும் எடுத்துக் கொடுங்க. சுலைமான், முகமது சுலைமான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். கரளினிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அதேபோல் ஆரையம்பதி இதய ரத்னம் அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். மஸ்கலியா முரளிதரன் வணக்கம் சொல்லிக்கார். வணக்கம் முரளிதரன், எப்படி இருக்கிறீங்க? ஆகாஷ் அதே போல ஜியா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார் பொத்துவியிலிருந்து. சதா ஜோதி அளவெட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கிறிஷ் வந்திருக்கிறார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இருந்திருக்கிறார். ஹங்கலிருந்து கிறிஷா என்று சொல்லியிருக்கிறாங்க. பாடல்கள் பிடித்திருக்கிறது அண்ணா, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, கிறிஷா பாடல் வருகிறது. கார்த்திக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல தாசன் பிரியா ஏரா ஒரு நான்கிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க.

0: சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை குங்குமம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்தோகிறது. கண்ணதாசன் ஐயா வரி எழுத, கே வி மகாதேவன் ஐயா இசையமைக்க, அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜ் ஐயா அதே போல எஸ் ஜானகியம்மா பாடிய பாடல். இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுழிவுரத்திலிருந்து சாந்தா.
0: சுழிவுரம் சாந்தா, எப்படி இருக்கீங்க சாந்தா?
1: நலமா இருக்கிறேன் அண்ணா, நல்ல பாடல் ஓடுறார் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
0: அப்படியா, கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படியா,
1: ஓ நல்ல பாடல் பிடிச்சிருக்கு.
0: சரி, பழைய பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா எந்த பாடல சொல்லுவீங்க நீங்க?
1: நீங்க போட்ட பாடல் எல்லாம் பிடிச்ச பாடல்
0: பழைய திரைப்படங்கள் பார்ப்பதுண்டா?
1: ஓ பாக்குறேன்.
0: என்ன படம் பிடிக்கும்?
1: எனக்கு அந்த தாயின் மடியில் படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துதாங்கன்னா அந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, என்ன பாடம்?
1: அந்த தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம்
0: தெரியாது வந்தாலுமே. சரிம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: வசந்த நேர எனவே இருக்கா உங்களுக்கு அங்கப்பம். நன்றி அண்ணா.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் குஞ்சுவரலி,
0: ரஷீதா கான். நல்லா இருக்கீங்களா ரஷீதா கான்? நல்ல சந்தோஷமா இருக்கு. பழைய பாடல்களை நானும் கேட்டு ரசித்துக் கொண்டு. அப்படியா? ஒலிக்கின்ற பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: அருமையான பாடல்கள்.
0: நன்றி.
1: கேட்கவும்
0: வேண்டுமா? அது சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டு.
1: எனக்கு ஒரு பாடல்
0: பாடுறேன். என்ன பாடல்?
1: மன்னாடி மன்னன் பாட்டில் இருந்து சுசீலா பாடிய
0: யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? கணவர் நினைவாகவா?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அன்பிற்காகவும் கேட்போமே.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? நன்றி, சந்தோஷம். சிவா தான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காரம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். நன்றி. அன்பான வணக்கம், பாடல்கள் சூப்பராக இருக்கிறது. நன்றி. எல்லோருக்காகவும் பாடல் தாங்க. பனாவத்தை வாசனா சத்துரிக்காவுக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வதிக்கிறது. இனிமையான இரவு பொழுது வணக்கம் புவனேஷனா. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக் கொண்டு எங்களோடும் பார்த்திபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேஹிவாளியிலிருந்து எட்டியந்தோட்டையிலிருந்து கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே அக்கா கௌரி, தம்பி சச்சு மற்றும் அன்பு மனைவி பிள்ளைகளுக்காகவும் அதே போல அல்கொலை அதிபர் மகேந்திரன் அதிபருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிதா. நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டு கிடத்து. இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: அப்துல் கரீம்.
0: அப்துல்
1: கரீம்.
0: அப்துல் கலீம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: சந்தோஷமா இருக்கு.
1: பாடல்கள் நல்லா பார்த்தா இருக்கு.
0: அப்படியா?
1: ஓ, கேட்டுப்பா, கேட்டு இருக்கோம்.
0: சரி, அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இருக்கிறது. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: மனைவி, பிள்ளைகள், அப்பா, சின்னையா, மகாதேவன், அவருக்காகவும் கேட்போம், உங்களுக்காகவும், வசந்த கேட்காருக்காகவும் கேட்போமே.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்து வருகின்ற பாடல் ஒரு அருமையான பாடல். மனிதனுடைய எண்ணத்தையும் இறைவனையும் செயற்பாடையும் சொல்லுகின்ற ஒரு பாடல். இதுதான் மனித வாழ்க்கை. இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவேதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பாடல்.

0: மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று பாடல் ஒழித்து வருகிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது? ஃபாரூக். எப்படி இருக்கீங்க ஃபாரூக்? நல்ல சந்தோஷமா இருக்கேன் ஃபாரூக்.
1: நல்ல அருமையான பாடல் போடுங்க.
0: அப்படியா? இறுதி பாடல் நல்ல ஒரு பாடல் காத்திருக்கிறது. சரிதானே?
1: போடுங்க.
0: ஞானவடி இல்லையா? சரி, பார்க்கலாம். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: அனைவருக்கும்.
0: சரி, எல்லோருக்கும்
1: கேட்க.

0: காயம் தானே ஆறிடும். காயம் ஆறுறது தானே,
1: இதயத்து காயம் இன்றைக்கு மறந்து கிடைச்சிருக்கு.
0: அதான் யோசிக்காதீங்க சரியா.
1: கோபுர வாசல்ல இருந்து தாளாட்டும் பூங்காற்று நான் அல்லவா,
0: அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில தர முடியாது. பழைய பாடல்கள் தானே, நல்ல பாடல் தர நன்றி. ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இறுதி பாடலும் ஒரு அருமையான பாடல். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொன்னங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

www.vasantamfm.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.2

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி, முதல் தர வானொலி வசந்தம் FM 102.5.

0: தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: அறிவிக்கப்படாத இடங்களுக்கு இயேசுவின் அன்பின் செய்தியினை சுமந்து செல்லுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.

நேர்கணிவருக்கும் அன்பான சந்தோஷமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். கலைப்புல்தின் வாழ்த்து கொடுபடி நிகழ்ச்சியில் நித்திரையை தூரம் தள்ளி நம்பிக்கையை மனதில் ஏந்திய புதிய நாளை வரவேற்கும் என் அன்பான நெஞ்சங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். உங்கள் மனதுக்கும் புத்துணர்ச்சியையும் உங்கள் நாளுக்கான இனிய தொடக்கத்தையும் தர வந்திருக்கிறது வசந்த மெஃபமின் விடியல் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஷிவாடி. காலை நேரம் என்பது கடிகாரத்தில் ஒரு நேரம் மட்டும் கிடையாது, வாழ்க்கையை புதிதாக தொடங்கும் ஒரு வாய்ப்பு. நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய கனவுகளை துரத்துங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உங்கள் பெரிய வெற்றிக்கான தொடக்கமாக இருக்கலாம். இன்று ஜூலை 16 வியாழக்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை உருவாக்க யாரும் வரமாட்டார்கள், நீங்கள்தான் அதை உருவாக்க வேண்டும். இன்றே தொடங்குங்கள், இப்போதே தொடங்குங்கள். நம்ம வாழ்க்கையில இப்படி நாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளை கண்டிருப்போம், நிறைய ஆசைகள் இருக்கும். அதாவது நல்ல முறையில வாழறதுக்கான நிறைய கனவுகள் இருக்கும். பெரிய வீடு கட்டணும், அதே போல சமூகத்தில் தமக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோட நாங்க ஒவ்வொரு நாளையும் ஆரம்பித்துக் கொண்டே இருப்போம். அவ்வாறு இருக்கும் போது மற்றவர்கள் நமக்கு வந்து உதவி செய்வாங்க, மற்றவர்கள் தயவுல நாங்க இருக்கலாம் அப்படின்னு மட்டும் எப்போதுமே யோசிக்க. உங்களுக்கு நீங்க தான் நம்பிக்கை, நீங்க தான் உங்களை நீங்க பார்த்துக்கொள்ளணும், உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்க தான் ஓடணும் அப்படின்றத எப்போதுமே மறந்துடாதீங்க. அதற்காக நீங்க மற்றவங்களோட உதவிகள் நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டாமா அப்படின்னா நீங்க தவறா யோசிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது பாத்தீங்கன்னா நம்முடைய இலக்கு வந்து சரியான இலக்கா இருந்துச்சுன்னு சொன்னா அதற்காக உதவி செய்ய 1000 பேர் வந்தாலும் கூட அந்த இலக்கை நோக்கியும் அந்த கனவுகளை நோக்கியும் ஓட வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களிடத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத எப்பவுமே நீங்க மறந்துடவே மறந்துடாது. உங்களுடைய இலக்கு நோக்கி பயணிப்பதற்கான கருத்துக்கள் அதுல அப்படி இல்லைன்னு சொன்னா அறிவுரைகள் யாராவது சொல்லுவாங்களா இருந்தா அந்த அறிவுரைகள்ல நல்ல விஷயங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. அது தவறான விடயங்களை அவங்க சொல்வாங்க விமர்சிப்பாங்களா இருந்தா அதை நீங்க விமர்சனங்கள் எல்லாமே உங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கட்டா கொண்டு நீங்க முன்னேறி செல்லணுமே தவிர விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே உங்களோட முயற்சியிலிருந்தும் உங்களுடைய இலக்கிலிருந்தும் பின்னோக்கி மட்டும் வந்துடவே வந்துடாதீங்க அப்படின்றதையும் நானும் இந்த இனிமையான அழகான காலை பொழுதுல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள மலைப்பெண் ஏற்படுத்துங்கள். 0127 5 0 0 1 அதே போல 0127 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடுவது இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாரதி திரைப்படத்துக்காக வருகிறது. ஒரு இனிமையான பாடல். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பாடல்கள் அதிகாலை வேளையில் கேட்கும் போது இன்னுமே இனிமையா இருக்கும். கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாரதி திரைப்படத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே இனிமையான பாடல்கள். அதிலும் குறிப்பாக இந்த பாடல் இன்னும் இனிமையா இருக்கும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துகளுமே கிடையாது. நீங்களும் இந்த நிலைமை இந்த பக்கமா வாங்க, உங்க அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப நம்மளோட நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்திலிருந்து ஐயக்கனை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரி ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு குணசீலன், ஈடன், சேம்குமார், பாதுகே சின்னத்தம்பி, அதே போல வெளிமணி செல்வராம், குணசீலன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுகே சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பூமிகாட்சி தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், அதே போல ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்குலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்தோட்டை சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மாத்திரந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய நல்ல பிள்ளை சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இதுவே அன்பான காலை நேர வணக்கங்களோடு வியோயிலிருந்து மலர் வந்திருக்கிறாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய், கல்யாணி, அஸ்வின், ஹாஷித் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இந்த காலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மணிவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, கண்ணியமா சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, எட்டியாந்தோட்டை சிவா ஜுவலர்ஸ், அதே போல எட்டியாந்தோட்டை டைட்டானிக் ஜுவலர்ஸ் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தோஷா நீங்களும் எடுத்துக்கலாம். இந்த வசந்த காற்றலில் காலை பொழுதின் வாழ்த்து தொடர்புடைய நிகழ்ச்சி ஒலிக்கவிருக்கும் பாடுறது சக்கரை கட்டி திரைப்படத்துக்காக.

மன்மதன் திரைப்படத்துக்காக யுவன் சங்கராஜாவின் இசையில் சாதனா சர்கம் பாடிய ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சியில் அரங்கத்து சென்றிருக்கிறது. வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 22 நிமிடமாகும். இந்த விரை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு துஷ்யந்தி வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அப்புத்துணை இதழ்கு ஸ்கின் இருந்து பாலகிருஷ்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்று தன்னுடைய அன்பு மகன் கிருஷாலன் 16வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா பாலகிருஷ்ணன், அன்பான அம்மா ஆஷா மற்றும் அன்பு தம்பி ஹரிஷ் ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டோம். ஹட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவே இனிய காலை நேர் வணக்கம் பாலு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். முதல் பாடல் அசத்தல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அன்பு மனைவி லதா, மகன் ராஜான மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி பாலு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மனைவி ஜெயா, மகன்மார் வாழ்த்துக்கள் எங்களுக்கும் பாடத்தாங்க அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கர், லவித்ரா, டெலுக்ஷன், நண்பர் உஷாந்த் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கம் கொண்டு கந்தையா திருச்செல்வம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அன்பன உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு லேந்துளை ஏல்ஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கம் சிவானி, யுதாகரன் வந்திருக்கிறாங்க. மவுஜீன் வட்டவளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவரை குறிஞ்சா கிடந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க. அசுர்தீன், நூர்ஜகான், அதே போல அன்வர், ஜாரி, ரெகாஸ், ரெய்னா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேரம் வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு தாங்க பாடல். அதே போல இன்றைய தினம் பிறந்த நாள், அதே போல திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை கொஸ்தாந்தி கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் அக்கா. வசந்தம் சொந்தங்கள், அதே போல முகநூல் நண்பர்கள், வசந்தம் அறிவிப்பாளர்கள், அதே போல அனைவருக்கும் காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பூனாகலிருந்து ஜெயசுதாஸ். இதேவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகாரங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகாலிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இதேவேளை ஜெகதீஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்திரிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலே கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆயுச குதிரை, அன்பான காலை நேர வணக்கம், நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நான் ருவான்வெளியை சேர்ந்த சிங்காரவ மகேஷ், எனக்காகவும் மனைவி ஜெஸ்மிக்காகவும் மகன் திவினேஷ்காகவும் பாடிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், அதே போல கடற்கரை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காளி முத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. பெரிய நிலவனை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் செந்திவெளி கருணாகரன் வந்திருக்கிறாங்க. சர்விகன், சர்மிஜன், சஜிந்தா, விதுஷா, பிரேமிதா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோட பதிலை கேந்தக்குள்ளிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தலவக்கலை நானூயா தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சந்திரகாந்த் குருக்கள், ஸ்ரீமதி சரோஜா தேவி தம்பதியினுடைய செல்வ புதல்வி ஹர்ஷநாதனுடைய 19வது பிறந்த நாளை இன்று தமது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். இவரை வாழ்த்துவதாக அன்பு அப்பா, அம்மா, அண்ணா, அதே போல ரொஷான் கான், பெரியப்பா தியாகராஜா, பெரியம்மா பரமேஸ்வரி, மாமமார்கள், மாமிமார்கள், மச்சான்மார்கள், தம்பி தங்கைமார்கள், அதே போல உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நண்பிகள் அனைவரும் நீடோழி காலம் வாழ வாழ்த்துவதாக
கேதீஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக அர்ச்சனா அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். ராஞ்சனி வந்திருக்கிறாங்க, கொஸ்தாந்தின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமாக சந்தோஷமாக பேசலாம். அதே போல உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த மூலிக்கவிருக்கும் பாடல் இது. மழை திரைப்பதுக்காக டிஎஸ்பி இசையில் கே எஸ் சித்ரா மற்றும் கல்பனா பாடுகின்ற ஒரு இனிமையான பாடல்.